0: ஒரு தடவை சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு இந்த பாட்டுல கேட்டாங்க சாணா. நீங்க ஏதாவது சொல்ல போறீங்களா?
1: ஆமா, வெண்டையனால் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற ஊர்கண்ட பேரை சொல்லலான் இருக்கிறேன்.
0: சரி சொல்லுங்க.
1: தமிழ்நாட்டிலிருந்து கண்ணமாப்பேட்டை, இலங்கையிலிருந்து காங்கேசன்துறை, இதுதான் இந்த இரண்டு ஊர்களின் பெயர்களாக இருக்கிறது. நேயர்களும் இணைந்திருக்கின்றார்கள், இணைத்துக் கொள்ளலாம்.
0: யார் என்று பார்க்க போன்றோம். முதல் நேயர் வணக்கம்.
2: வணக்கம், நான் கரன் கரன். அப்படி
0: நல்ல சுமா இருக்கிறோம் கரன், நீங்க அப்படி இருக்கீங்க?
2: நானும் நலமா இருக்கிறேன்.
0: என்னென்ன ஊர்களை, என்னென்ன சொற்களை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க?
2: எங்கட ஊர்ல வந்து காங்கேசன் துறை என்றால் துறை, துறை என்று சொல்றோம்.
0: அதாவது நாங்கள் கேட்டிருந்தோம், இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும். இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை சேர்த்து தான் நீங்கள் சொற்களை வந்து உருவாக்க வேண்டும்.
1: இல்ல, இரண்டு ஊர்களின் எழுத்து, ரெண்டு இடத்துக்களும் இருக்கணும். ரெண்டு ஊரின் பெயர்கள் இருக்கிற எழுத்துக்கள்.
0: சரி, பரவாயில்லை, நன்றி இணைந்து கொண்டதற்கு. அடுத்த நேரில் நாங்கள் சந்திக்கலாம். யார் என்று பார்க்க போன்றோம். வணக்கம்.
3: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
3: நலமா இருக்கின்றோம்.
1: சரி, மகிழ்ச்சி. என்ன சொற்கள் கண்டுபிடித்திருக்கிறீர்கள் தேவகுமார்?
3: சேட்டை, காடை,
0: கேட்டை,
3: சேது,
0: காட்டை,
3: காடை,
0: காடை,
3: மற்றது
0: சேது,
3: காது,
1: காது,
0: காது. நன்றி, நன்றி தேவகுமார்.
3: நன்றி.
0: சரி, அடுத்த நேரிடம் செல்ல போன்றோம். வணக்கம்.
4: வணக்கம். எஸ் கே சிங்கம்.
0: எஸ் கே சிங்கம், எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நலமாக இருக்கிறோம் எஸ் கே சிங்கம். சரி, நீங்க சொல்லுங்க, என்ன என்ன சொற்கள் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க?
4: மான்,
1: மான்,
4: கரை,
0: கரை,
4: கண்,
0: கண். சரி, நன்றி. நன்றி. நீங்களும் தொடர்ச்சியாக அழைக்கலாம். 4134440440.
1: நாங்கள் தந்திருக்கும் ஊர்கள் தமிழ்நாட்டிலிருந்து கண்ணமாப்பேட்டை, இலங்கையிலிருந்து காங்கேசன் துறை.

0: எதிர்கொண்ட போட்டிகள் 2026 பீபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ-ஸ்டெஃபன் 102.7
1: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சப்சல்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
2: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் ஜூலை 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், ஜூலை 14 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், ஜூலை 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில் ஃபீல்ட் ரோட், ஸ்காப்ரோ, 416-321-6104.
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி.

0: 1-4-6-2-6-8-4-2-1
1: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
2: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
1: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
3: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக். பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4000.
4: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவில் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7.

0: நேரம் 8:26 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் நம்ம ஊர் ஈவினிங். பூவம்மா ஒரு கோலம் போட்டி நிகழ்ச்சியில் நாங்களும் என்ன சார் நான் மைக்க உடைக்கிறீங்களா? என்ன
1: அப்படியே பக்கத்துல வருதான்னு பாத்தேன்.
0: பாத்தீங்க, சரி எல்லாம் போட்டாச்சு தானே?
1: போட்டாச்சு.
0: இப்ப நீங்க கதைங்க பாவம்.
1: மைக் டெஸ்ட் 1, 2, 3.
0: போவோமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரப்போகின்றோம். இலங்கையிலிருந்து காங்கேசன் துறை, அதே போன்று தமிழ்நாட்டிலிருந்து கண்ணம்மாப்பேட்டை, இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து சொற்களை உருவாக்க வேண்டும் அப்படி என்றும் நாங்கள் கேட்டிருந்தோம். உங்களுடைய நேர்களும் பல சொற்களோடு இணைந்திருந்தார்கள்.
1: ஆமாம், அந்த சொற்களையும் நாங்கள் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளலாம். காகம், துடை, கரை, சண்டை, மாது, கேட்டை, மான், கேசம், சட்டை, சடை, காடை, காது ஆகிய சொற்கள் வந்து நாங்களும் இதில் வந்து கொண்டு வந்திருந்த சில சொற்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நேயர்கள் இணைந்து கொண்டும் இதில் சொற்கள் சொல்லியிருந்தார்கள். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி.

0: டொராண்டோ நகர முதல்வர் பதவிக்கான தேர்தலில் களமிறங்குவது தொடர்பில் தீவிரமாக ஆராய்ந்து வருவதாக முன்னாள் மத்திய அமைச்சர் கிறிஸ் அலெக்சாண்டர் தெரிவித்துள்ளார். நகரில் தாம் மதிப்பு வைத்திருக்கும் அமைப்புகளும் நபர்களும் இது பற்றிய கோரிக்கையை விடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஸ்டீபன் ஹார்ப்பர் தலைமையிலான முன்னாள் பழமைவாத கட்சி அரசில் ஏஜெக்ஸ் பிக்கரிங் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகிய கிறிஸ் அலெக்சாண்டர் கனேடிய குடிவரவு அமைச்சராகவும் கடமையாற்றியிருந்தார்.
1: தமிழ்நாட்டின் கடந்த தேர்தல் பிரச்சார காலத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியாகிய சம்பவத்தின் பின்னர் முதன்முறையாக தாவைக்க தலைவரும் முதலமைச்சருமான விஜய் கரூர் சென்றுள்ளார். ஏனைய மாவட்டங்களில் ஒழுங்கமைக்கப்பட்ட பிரச்சாரங்களில் அளவுக்கு அதிக கூட்ட நெரிசல் தொடர்பில் அம்மாவட்டங்களின் போலீசார் தமக்கு முன்கூட்டியே எச்சரித்ததாகவும் வரவேண்டாம் என அறிவுறுத்தி பிரச்சாரங்களை ரத்து செய்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் அப்போதைய கரூர் காவல்துறை நெரிசல் மிகுந்த மக்கள் கூட்டத்திற்குள் தம்மை திட்டமிட்டு அழைத்து சென்ற நாடகத்தை தாம் நம்பிவிட்டதாகவும் முதலமைச்சர் விஜய் கூறியுள்ளார். அந்த நெரிசலை தூண்டியது யார் என கேள்வி எழுப்பிய அவர், திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தம் மீது வீண்பழி சுமத்தி அரசியல் ஆதாயம் தேட முற்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். வீட்டிலிருந்து தம்மை ஓடி ஒளிந்ததாக அவதூறு பரப்பியதாகவும் விஜய் தெரிவித்துள்ளார்.
0: இலங்கையின் வடக்கில் ராணுவ பிரசன்னத்தை குறைத்து பலாலி விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்தால் அங்கு சுற்றுலாத்துறையை மேம்படுத்த முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார். பலாலி விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வதற்கு இந்திய அரசு நிதியுதவிகளை வழங்க தயாராக இருந்தாலும் இலங்கையின் முன்னைய அரசாங்கமும் தற்போதைய அரசாங்கமும் அவ்வுதவிகளை பெற தயங்குவதாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: டொரண்டோ ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தான வருடாந்த மகோத்சவ பெருவிழா விஞ்ஞாபனம் கொடியேற்ற பெருவிழா ஜூலை 12 தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. அன்றைய தினம் அதிகாலை முதல் விசேட பூஜைகள் நடைபெற்று காலை 11 கொடியேற்ற பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ வரசதி விநாயகர் பெருமானின் திருவருளை பெற்றுச் செல்லும் வண்ணம் ஆலய நிர்வாகத்தினர் அழைக்கின்றனர். ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தானம், 3025 கெனடி வீதி, ஸ்காபரோ, 4162918500.
1: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
2: ஐபி கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்புனித நீராட்ட விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
4: முரளி பஸ் வழங்கும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் சுற்றுலாக்கள். ஜூலை 18-19 தேதிகளில் வல்முரி முருகன் தேர், மொன்றியல் சுற்றுலா, ஓரிரவு தங்குமிட வசதியுடன். அமெரிக்க சுற்றுலா ஜூலை 23, 24, 25, 26 மற்றும் ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3, 4 நாட்கள். நியூயார்க் சிட்டி, புதிய நாராயண் கோவில் தரிசனம், ஒயிட் ஹவுஸ், பிட்ஸ்பர்க் டெம்பிள், அவுட்லெட் ஷாப்பிங், 3 தங்குமிட வசதியுடன். தொடர்புகளுக்கு முரளி, 416-455-3514, 416-455-3514.
5: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM.

0: எங்கெங்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிக்கணும். நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் கூட எங்களுக்கு வந்திருக்கின்றது. அதற்கு முதல் நாங்கள் சொல்ல வேண்டிய இரண்டு விடயங்கள் உங்களுக்காக இருக்கின்றன. அந்த வகையில் டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 3% குறைவடைய போன்றது.
1: அதே மாதிரி காலநிலை நள்ளிரவில் 19 டிகிரி செல்சியஸாக குறைவடைந்து கொள்ள இருக்கின்றது. நாளைய நாள் அதிகூடிய வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸும் உடல்நிலை 31 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கப் போகிறது. சூரிய ஒளி நிறைந்த நாளாக நாளைய நாள் காணப்படுவோம். அதே வேளையில் ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸும் உடல்நிலை 32 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கப் போகிறது. ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய ஒளி நிறைந்த நாளாக காணப்படும்
0: என்று சொல்லிக்கொண்டு இன்று நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அது மட்டுமல்லாமல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்லும் நாங்கள்
1: சஹானாலிங்கநாதன்
0: மற்றும் உங்கள் அன்பின் அபர்ணா ஏஜே. நன்றி நேர்களே, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: வசந்தம் சூப்பர் மார்க்கெட் வழங்கிக் கொண்டிருக்கும் மலிவு விற்பனை. சிலோன் ஃப்ரெஷ் நண்டு பவுன் 899, சிலோன் ஃப்ரெஷ் கலவாய் பவுன் 999, ஃப்ரெஷ் ஷீலா பவுன் 699, 8 பவுன் பஸ்மதி அரிசி 699, 8 பவுன் பிரியாணி அரிசி 599, ஊர்கோழி 3,417.99, புளி 200 கிராம் 4,449, வைரோனியன் 10 பவுன் 399, சோப்பு பச்சை அரிசி 2 பவுன் 2,449, ஆங்கர் 400 கிராம் 3,420.99, லெமன் பஃப் 200 கிராம், மெரி பிஸ்கட் 250 கிராம் 4,449, டின் ஃபிஷ் 3,449. விசேட விலையில் சிலோன் ஃப்ரெஷ் நண்டு பவுன் 99, anchor 400 gram 3,420.99, Vasantham Supermarket, Steels and Sherlock Sandipil, 8 Sherlock Street, Unit 5, 416-292-8585.
5: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? வொர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார்,
6: 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ
7: 4,07,4,8,074. சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 4162937755.
8: என்ன யோசின?
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 4167570034 அல்லது 4169943861.
12: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட், யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
13: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.
14: 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஆதாப் ஹஜ்ரத், அர்ஜ் கியா ஹை, தில் கை தின் சே தேரே நாம் பே தட்கா பி நஹீ ஔர் தேரி யாத் நா ஆயி முஜே ஐசா பி நஹீ. ஆதாப், ஆதாப். ஜித்னி ஷித்தத் சே புலாதா ஹூ மே ஹர் ரோஜ் துஜே, இத்னி ஷித்தத் சே தோ மேனே துஜே சாஹா பி நஹீ. ஆதாப், ஆதாப், ஆதாப். தமாம் ஆஷிகோ கா தர்த் ஔர் சப்ர் பேஷ் கர்னே கே லியே பேஷே கிதமத் ஹை ரயீஸ் அனீஸ் சாப்ரி.

பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெபன் 102.7.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7. விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
1: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-0-2.
2: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
0: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862 416-754-8881.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் FM 102.7.

அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7 FM.

0: பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ-ஸ்டெஃபன் 102.7.
1: வாவ், அது அப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு.
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்கானிக்
4: ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. அன்றைய தினம் அதிகாலை முதல் விசேட பூஜைகள் நடைபெற்று காலை 11 மணிக்கு கொடியேற்று பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ வரசதி விநாயக பெருமானின் திருவருளை பெற்றுச் செல்லும் வண்ணம் ஆலய நிர்வாகத்தினர் அழைக்கின்றனர். ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தானம், 3025 கெனடி வீதி, ஸ்காபரோ, 416-291-8500.
5: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
6: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
7: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
6: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
7: Mortgage Solutions. கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. Mortgage Solutions.ca.
8: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும்
0: பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ-ஸ்டெஃபன் 102.7.

FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
3: 416-461-6401.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
5: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
6: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
7: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
8: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
7: Business Vaithirupor Mattum Business RMBPorukkana Business Loan and Business Line of Credit
9: 10% downudan Commercial Mortgage
7: Ilavasa Aalosanigalukku Anthony T. Ponraja.
10: Commerce Ventures 416-457-0651
9: 4164570651. Some conditions may apply.
11: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4000.
12: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள்
1: பிக்கரிங்கில் GHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை July 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், மூன்றலில் July 11-12 சனி ஞாயிறு காலை 10 முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
0: டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் பெற்று சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காம்பரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார். புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த வகையான டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி விகிதம் மற்றும் பல சிறப்பு சலுகைகளுடன் வாங்க இன்றைய சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பன் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காம்பரோ, 416-720-7439, 416-720-7439.
3: சித்ரா செல்வநாதன் உங்களுக்காக காத்திருந்தேன், வாங்கோ பார்க்கலாம்.
1: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் July 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், July 17 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், July 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில் பீல்ட் ரோட், ஸ்காப்ரோ, 416-321-6104.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை, மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
0: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடைக்கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல் 3 sarees $30. காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல். பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல். இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99. பிரீத்தி மிக்ஸ் கிரைண்டர் $129.99. வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோடு, யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே, 416-492-7973.
2: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காபரோ, பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காபரோ. 416-841-5301.
0: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
3: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெஃபன் 102.7.

0: நாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்டெஃப்எம் 102.7
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நயாகரா ஃபால்ஸ் பீரபரோ கிங்ஸ்டன் பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில் 416-332-2989 4163 2989. Some conditions may apply.
2: Hi-Fi Barbershop. சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூபோர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. Hi-Fi Barbershop ஒவ்வொரு நாளும் காலை 9 முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது Hi-Fi Barbershop. Ramesh 437-243-1719 437-243-1719
3: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18 சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379
1: லக்வா கிச்சன் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 July 17-18 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சேர் அண்ட் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கட படிகளின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம், பார்க்கிங் இலவசம். July 17-18 மார்னிங் சேர் அண்ட் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462, 416-821-0462. சம் கண்டிஷன் அப்ளை.
5: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.

0: The one and only Weekend Wonder, Weekend East FM. Where are
1: you? Weekend East FM
0: 102.7. Weekend East FM. The greatest radio
2: station. முரளி பஸ் வழங்கும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் சுற்றுலாக்கள். ஜூலை 18-19 தேதிகளில் வல்மரி முருகன் தேர், மோன்றியல் சுற்றுலா, ஓரிரவு தங்குமிட வசதியுடன். அமெரிக்க சுற்றுலா ஜூலை 23, 24, 25, 26 மற்றும் ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 நான்கு நாட்கள். நியூயார்க் சிட்டி, புதிய நாராயண் கோவில் தரிசனம், ஒயிட் ஹவுஸ், பிட்ஸ்பர்க் டெம்பிள், அவுட்லெட் ஷாப்பிங், 3 இரவு தங்குமிட வசதியுடன். தொடர்புகளுக்கு முரளி 416-455-3514, 416-455-3514.
3: Prusha Law Professional Corporation.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
4: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
5: என்ன
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் ப்ரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடகு மாடம்.
4: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
3: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலியுறையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
9: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7.

0: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள்
1: இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் சந்திப்பு தமிழில் உரையாட 8 4 1 6 7 0 4 8 0 7 4.
2: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல் 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபிஞ்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
5: விஜயா ஜுவல்லரியின் 2nd ஆண்டு கொண்டாட்டம் October 24th. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபணம் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
6: 416-900-4599. Supra Mortgage Financial Solutions. Residential, commercial ekana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit nei. Petrukolvadil siramangalai sandikkireergala? No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal. Bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal loan processing nei udanukudan email udaga update seiyapadum. Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406. 416-906-5656
7: 416-906-5656. எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டர் 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டர் 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெபன் 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெபன் 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

저희를 통한 광고를 원하시는 분들은 416-824-1212, 416-824-1212로 전화주세요.

0: East FM 102.7.
1: This is East FM 102.7.

நேரம் காலை 9:02, டொரண்டோ 22 டிகிரி செல்சியஸ், 27 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஜூலை 11 சனிக்கிழமையின் காலை காற்றலை ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. இப்பொழுதிலிருந்து 9 வரை ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் நேரலை நிகழ்ச்சிகளையும் 24 மணி அளவும் கேட்டு மகிழ FM 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca. அது மட்டுமில்லாமல் செயலிகள் ஆண்ட்ராய்டு ஆப் ஸ்டோர் ஊடாக காத்திருக்கிறது. இப்போது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கத்தினூடாக எங்களை பின்தொடரலாம். யூடியூபில் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டிருக்கின்ற காணொலிகள் நிகழ்ச்சி பதிவுகளோடு ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நீங்கள் பார்த்து மகிழக்கூடியதாக இருக்கும். தொடர்புகளுக்கு 416-824-1212 அது மட்டுமில்லாமல் மின்னஞ்சல் ஊடாக தொடர்புகளை eastfm102.7@gmail.com. இன்னும் ஒரு அழகான வார இறுதி நாள் ஞாயிற்றுக்கிழமை. அதுவும் வெப்பநிலையுடன் கூடிய ஒரு அழகான ஒரு நாளாக இருக்கப் போகின்றது. இன்று மதியம் 28 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கப் போகின்றது. கிட்டத்தட்ட 33 டிகிரி செல்சியஸ் வரை உணரக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகின்றன. அதே நேரம் மாலை பொழுது 25 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும், 29 உணரப்பட போகின்றது. 18 அதே நேரம் நாளை காலை 20 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கப் போகின்றது. நாளைய நாளும் 28 டிகிரி செல்சியஸ். திங்கட்கிழமை 32 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும். செவ்வாய் 36, புதன்கிழமை 31 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்படும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. சூரியோதயம் காலை 5:46 இடம்பெற்றிருக்கின்றது. சூரிய அஸ்தமனம் 8:59 இடம்பெற காத்திருக்கின்றது. பெரும்பாலாக இன்றைய நாள் முழுவதும் ஒரு சூரிய ஒளியுடன் கூடிய ஒரு நாளாக இருக்க போன்றமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் ஆங்காங்கே ஒரு சின்ன ஒரு மலை துருளுக்குரிய வாய்ப்பும் இன்றைய நாள் தென்படுவதாக எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. சனி ஞாயிற்றுக்கிழமையின் காலை காற்றலை வீக்கெண்ட் விடுஞ்சாச்சு. உங்களுக்காக செய்திகள், புதினங்கள், அது மட்டுமில்லாமல் அழகான பாடல்கள், ஊக்கம் தருகின்ற கூற்றுபடி என்று சொல்லி 2 மணித்தியாலத்தின் காலை பொழுதை இனிதாக தர இன்றைய நாளும் காத்திருக்கிறது. தொடர்ந்தும் 11 வரை இணைந்திருக்கலாம். ஜூலை 11 அழகான இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபட்டுக் கொள்ளுகின்ற அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும்.

9:09 காலை நேரம், 22 டிகிரி செல்சியஸ், 27 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. காலை காற்றிலோடு இணைந்திருக்கின்றீர்கள் இந்த பொழுதில். இன்றைய நாள் ஜூலை 11 வரலாற்றில் பதிவாகி இருக்கின்ற சில முக்கியமான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் வந்து இந்த வேர்ல்ட் பாப்புலேஷன் டே, உலக மக்கள் தொகை நாள் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, அல்லது அதுக்கான ஒரு விழிப்புணர்வு நாளாக இன்றைய நாள் கடைபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த ஐக்கிய நாடுகளினுடைய வளர்ச்சி திட்டத்தினால் இந்த நாள் அறிமுகப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஆண்டுதோறும் உலகளாவிய ரீதியில் மக்கள் தொகை எவ்வளவு தூரம் மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதை 87 இருந்து இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. 2009 ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு துணைப்பொருளோடு, ஒரு கருப்பொருளோடு இந்த நாள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மக்கள் தொகை நிதியம் UNFPA வந்து இதை அறிவித்திருக்கின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. அதுவும் அபிவிருத்தி அடைந்து வருகின்ற உலக நாடுகளில் கர்ப்பம் மற்றும் பிரசவம் தொடர்பான சிக்கல்களை பெண்களை பிரதானமாக கொண்டு வருகின்றன. இந்த ரீதியில் தாய்மாருடைய இறப்பு விகிதம் உலகில் மிகப்பெரிய அளவில் ஆரோக்கிய நியாயமின்மையை விளக்குகின்றது என்ற அடிப்படையில் தான் இந்த விடயம் தொடர்பாக பரந்துபட்ட ஒரு விழிப்புணர்வு கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு முடிவினை ஐநா எடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. உலக மக்கள் தொகை நாள் இன்றைய நாளில் கடைபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நாளை பொறுத்தவரையில் இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இன்றைய நாளில் இடம்பெற்றிருக்கின்றன. இதே நாளில் குறிப்பாக வால்வெள்ளி கண்டுபிடிப்பை அறிவித்துக் கொண்ட சான்ஸ் போன்ஸ் அவர்களுடைய பிரெஞ்சு வானியலாளர், அவருடைய நினைவு நாளும் இன்றைய நாளாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 27 36 வால்வெள்ளிகளை அவர் கண்டுபிடித்திருந்தார். 1801 என்று சொல்லப்படுகிறது. வளிமங்களினுடைய கேஸ், இந்த கேஸில் இருக்கின்ற மூலக்கூறுகள் பற்றிய தமது குறிப்புகளை வெளியிட்டுக் கொண்ட இத்தாலியினுடைய அறிவியலாளர்கள் வந்து அபகாத்தோரோ அவர்கள் 1811 இந்த நிகழ்வை அவர் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாளில் சிலியில் செப்பு சுரங்கங்கள் தேசியமயமாக்கப்பட்டது, காப்பர் வந்து தேசியமயமாக்கப்பட்ட கண்டு 71 இதே நாள் அப்படி என்று சொல்லி வரலாறு பதிவு செய்திருக்கின்றது. அதே இன்றைய நாளில் வரலாற்றில் பதிவாகி இருக்கின்ற சில முக்கியமான விடயங்களை உங்களோடு பகிர்ந்திருந்தோம். வாகன எரிபொருள் விலையை பொறுத்தவரையில் GTA பெரும்பாகத்தில் நள்ளிரவில் 1-3% குறைவடைந்திருந்தது. 165.9% பொதுவாக பொது விற்பனை ஆகிக் கொண்டிருந்தாலும் குறைந்த விலையாக நீங்கள் இலக்கம் 11:49 மார்னிங் சைடு வினியோ SOவில் நீங்கள் 148.9% லீட்டர் ஒன்றினை குறைந்த விலையாக GTA பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஃபோரவனுடைய வெஸ்ட் பவுண்டை பொறுத்தவரையில் லெஸ்லியிலிருந்து ஆரம்பிக்கின்ற தாமதமானது பாத்திஸ்ட் வரையிலும் தொடர்கின்றது. அதே நேரம் DVPயினுடைய சவுத் பவுண்ட் யோக்மில்ஸிலிருந்து ஆரம்பிக்கின்ற தாமதம் எக்லிங்டன் வரையிலும் தொடர்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. கார்டினர் எக்ஸ்பிரஸ்வேயை பொறுத்தவரையில் ஸ்பெரினாக்கு அருகில் ஒரு தாமதம் நிகழ்வதை அது கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் குறிப்பாக 400 to 427 வரையிலும் ஈஸ்ட் பவுண்டில், ஃபோரவனுடைய ஈஸ்ட் பவுண்டிலும் தாமதங்கள் இந்த காலை பொழுதில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. 9:11 இன்றைய நாளும் ஃபீவா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் இடம்பெற காத்திருக்கின்றது. குவார்டர் ஃபைனல்ஸ், காலிறுதிப் போட்டிகள் இன்றைய நாளில் இடம்பெற காத்திருக்கின்றன. மிக முக்கியமான அணிகள் இன்றைய நாளில் மோத காத்திருக்கிறது. சுவாரஸ்யமிக்க போட்டிகளாக இந்த போட்டிகள் அமைய காத்திருக்கின்றன. முக்கியமான அணிகளுடைய கனவுகள் இன்றைய நாளில் தகர்க்கப்படக்கூடியதாக இருக்கும், கனவுகள் மெய்ப்படக்கூடியதாக இருக்கும். அப்படியான போட்டிகள் தான் இன்றைய நாள் இடம்பெற காத்திருக்கிறது. அந்த போட்டிகள் பற்றிய விவரங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். தொடர்ந்தும் 11 வரை காலை காற்றலையோடு இணைந்திருக்கலாம். இது காலை பொழுதுனுடைய வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு.

0: திசையெங்கும் கேட்கும் இசை East FM.ca. உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Morning Sir and Finch சந்திப்பு கண்மையில், 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
1: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472 9 3 5 8 9 9, 6472935899.
0: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24th விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
5: 416-900-4599. கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
6: செலசி.ca. எப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.

0: 9:25 30°C 30°C சிட்டி ஆஃப் ட்ரோண்டோ இன்றைய நாளில் என்ன விடயங்களை ஞாபகப்படுத்துகிறது என்பதை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகின்றோம்.
1: சிட்டி ஆஃப் ட்ரோண்டோ கோடை காலமானாலே பல விடயங்களை ஞாபகப்படுத்துவார்கள். ஒவ்வொரு சீசனும் ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு சீசனும் ஒவ்வொரு விடயங்களை ஞாபகப்படுத்துவார்கள். இன்றைய நாளை பொறுத்தவரையில் இடம்பெறுகின்ற இந்த சேரியட் ஃபெஸ்ட் காரணமாக 11 மணி வரையில் எட்வர்ட் ஸ்ட்ரீட் பேயிலிருந்து யங் ஸ்ட்ரீட் வரையில் வாகன போக்குவரத்துக்கள் எதுவுமே இடம்பெற முடியாதவாறு முடக்கப்பட்டிருக்கும். அதே போல் காலை 11 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரையில் யங் ஸ்ட்ரீட் அது எட்வர்ட் ஸ்ட்ரீட்டிலிருந்து குயின்ஸ் கீ ஈஸ்ட் வரையிலான பகுதி முடக்கப்பட்டிருக்கும். ஃப்ரீலன் ஸ்ட்ரீட்டும் கூட காலை 6 மணியிலிருந்து மதியம் 3 மணி வரையில் முடக்கப்பட்டிருக்கும். லேக்ஷோர் புலவார்டு ஈஸ்டிலிருந்து குயின்ஸ்கி ஈஸ்ட் வரையிலான பகுதி நீங்கள் டவுன் டவுனுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த பகுதிகள் வந்து வாகன போக்குவரத்துக்கள் எல்லாமே இதில் முடக்கப்பட்டிருக்கும். ஆகவே நீங்கள் மாற்றுப்பாதைகளை பயன்படுத்துவது உசிதமானதாக இருக்கும்.
0: குறிப்பாக இன்றைய நாளிலும் சில முக்கியமான நிகழ்வுகள் டவுன் டவுனில் இடம்பெறுகின்றன. சல்சா ஆன் சென்ட் கிளியர், சல்சா ஆன் பீச், அதே போன்று வேர்ல்ட் ஃபெஸ்ட் கனடா இடம்பெறுகின்றது, ட்ரோனோ அவுட்டோர் ஆர்ட் ஃபேர் இடம்பெறுகின்றது. கிட்டத்தட்ட 400 மேற்பட்ட கெனடியன் ஆர்டிஸ்ட் வந்து இதில் கலந்து கொள்ளுகின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இடம்பெறுகின்ற ஆண்டுதோறும் ஒரு முடிவு இன்றைய நாள் தீர்க்கமாக எடுக்கப்பட

0: மூன்று மணிக்கு அந்த போட்டிகள் இடம்பெற காத்திருக்கிறது. இப்போது பிரான்சினுடைய மேப்பே வந்து 8 கோல்களோடும் அர்ஜென்டினாவுடைய மெஸ்ஸி 8 கோல்களோடும் தொடர்ந்து இந்த கோல்களின் அடிப்படையில் முன்னிலையில் இருக்கின்ற 2 பிரதானமான வீரர்களாக இருக்கின்றார்கள். இன்று அர்ஜென்டினாவுக்கான போட்டியும் இடம்பெற காத்திருப்பதையும் இந்த வழியில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். இதேவேளை ஃபீபா உலகின் போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: இந்த ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது நிறைய பேருக்கு வந்து இந்த போட்டிகளினுடைய விதிமுறைகளோ அல்லது யார் யார் விளையாடுறாங்களோ போன்ற இது தொடர்பான ஒரு புரிதல் வந்து நிறைய பேருக்கு இருந்திருக்கு.
0: இப்பவும் இல்லதான் வேற விஷயம்.
1: ஆனால் அதில் என்ன ஃபன் ஃபேக்ட்னு பார்த்தீங்கன்னா சஞ்சீவன், இப்போ விரி புரியுதோ இல்லையோ ஆனால் நாங்களும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்களில் இந்த எதிர்காலத்தை நாங்கள் இப்போவே நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுவோம், கிட்டத்தட்ட அந்த சாத்திரிகள் அவங்கள மாதிரி எதிர்காலத்தை எங்களால் இப்பொழுதே முன்கூட்டியே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லியிருக்காங்க. இது வந்து நடக்காட்டி நாங்கள் வேலையை விட்டே போயிடுவோம் அப்படின்னு அவங்க சொன்ன ஒரு விடயம் என்னன்னு சொன்னா, இங்கிலாந்து இந்த முறை கப்பை தூக்கும், இந்த முறை இங்கிலாந்துக்கு தான் கப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லி.
0: இது இங்கிலாந்துக்கு தெரியுமா?
1: இது இங்கிலாந்துக்கு தெரியாது. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க பிரான்ஸ் தான் தூக்க போகுது. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா சஞ்சீவன்? ஏன்னா அவங்க கடைக்கு ஜெர்சி வாங்க போகும்பொழுது மெட்ட ஒரு நாள் ஜெர்சியும் கிடைக்கலையா, பிரான்ஸ் மட்டும் தான் லாஸ்ட் ஸ்டாக்ல கொஞ்சம் இருந்திருக்கு. இதன் காரணமாக பிரான்ஸ் தான் வெள்ளோடும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களும் இருக்கிறாங்க.
0: இன்னொரு பக்கம் நோர்வேக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படி என்று சொல்லப்படுகிறது. ஏர்லிங் ஹாலனுடைய தொடர்ச்சியான சிறப்பாட்டம் வந்து அணிக்கு நிச்சயமாக வெற்றி பெற்றுக் கொடுக்கும் அப்படி என்று சொல்லுகிறார்கள். ஒரு முக்கியமான பிரதானமான அணிகள் தான் இந்த முறை இறுதியில் இருக்கின்ற அணிகளாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. நேற்று பெல்ஜியம் ஸ்பெயினிடம் தோற்றிருந்தது. ஸ்பெயின் பிரான்ஸ் இனி சந்திக்க போன்றது. பிரான்ஸா ஸ்பெயினா என்று இருக்கின்ற ரசிகர்களில் யாராவது ஒன்றுதான் இறுதியில் நிலைத்திருக்க போன்ற செவ்வாய்க்கிழமை என்பது குறிப்பிடத்தக்கது.
1: அதிலேயே இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிறவங்க இது யாருமே வரப்போறது இல்லை, கனடா தான் வரப்போகுதுன்னு இப்போ நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா வெரி சாரி, நாங்க அவுட் ஆகி ரொம்ப நாள் ஆயிட்டு.
0: எல்லா விஷயத்திலையும் நாங்க அவுட் ஆகி ரொம்ப நாள் ஆயிட்டு
1: ரொம்ப நாள் ஆயிட்டு. இருந்தாலும் நாங்க நல்ல ஒரு ட்ரை கொடுத்தாங்க, அதை யார் எல்லாரும் ஒத்துக்கொள்ளத்தான் வேணும்.
0: ஆமா,
1: ஆகவே இந்த விளையாட்டால வந்து என்னென்னா ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் வந்திருக்கு. கோடை காலத்துல உங்களுக்கு விளங்கின விளையாட்டோ விளையாட விளையாட்டோ ஏதோ விளையாட்டு அது எங்களுக்கு ஒரே குஷியா இருக்குன்னு தான் சொல்லணும்.
0: என்ன உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு விடயம் காத்திருக்கின்றது. வழக்கமாக நாங்கள் சனி ஞாயிற்றுக்கிழமையின் காலை பொழுதில் ஊக்கம் தருகின்ற கூற்றினை பகிர்ந்து கொள்வோம். பொதுவாக இலக்கியங்கள் படைப்புகள் தெரிந்தவற்றை அதே மீறி குறிப்பாக இந்த தொழில் முனைவோருடைய அனுபவ மொழிகள் இப்படி என்று சொல்லி பல விடயங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்வது வழக்கமான விடயம். இன்று இந்த மகிழ்ச்சி என்கின்ற விடயம் பலருக்கு இருக்கின்ற ஒரு கேள்வி, மகிழ்ச்சி சந்தோஷம் இது எப்படி அமைகின்றது? ஏனென்றால் எல்லாவற்றையுமே எங்களை சுற்றி இடம்பெறுகின்ற எல்லா விடயங்களும் அல்லது இந்த அகப்புற காரணிகளால் வந்து சில வேளைகளில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது கடினமாக இருக்கிறது எண்ணிக்கொள்வோம். ஆனால் இந்த மகிழ்ச்சி என்றால் உண்மையில் எல்லாவற்றையும் பெற்றுவிடுவதல்ல. வாழ்க்கையில் இல்லாததை எண்ணாமல் இருப்பதை உணர்வது, எப்போதும் சிரித்துக் கொண்டே இருப்பது அல்ல, அளவேண்டிய நேரத்தில் அழுதுவிட்டு மீண்டும் சிரிக்க திறந்திருப்பது, எல்லாம் நம் விருப்பப்படி நடக்கும் என்று எண்ணியதல்ல, நடக்காதவற்றையும் அமைதியாக ஏற்றுக்கொள்ளுகின்ற மனத்தை கொண்டிருப்பதுதான் மகிழ்ச்சி என்று சொல்லப்படுகின்றது. ஒரு மனநிலை, ஒரு நன்றி உணர்வோடு இருக்கின்ற இடத்தில் மகிழ்ச்சி தானாகவே குடியேறும் என்று சொல்லப்படுகின்றது. மகிழ்ச்சியை தேடி ஓடக்கூடாது, நீங்கள் தேடிக்கொண்டிருப்பது உங்களுக்குள் இருக்கலாம் அப்படி என்று சொல்லப்படுகிறது. மகிழ்ச்சி என்பது கிடைப்பதில்லை, கிடைத்ததை மனமாற உணர்வதில் தான் மகிழ்ச்சி இருக்கின்றது அப்படி என்று சொல்லி அறிவியலாளர்கள் சொல்லுகின்றார்கள். இத்தனைய நாளில் உங்களோட ஞாபகப்படுத்துகின்றோம்.
1: அறிவியலாளர்கள் சொன்னதை நாங்கள் உங்களுக்கு சொல்றோம். ஆகவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா இல்லையா, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் எதால அப்படின்றத நீங்களே உங்களுக்கு உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம்
1: 102.7 ஈஸ்ட் எஃப்எம் 102.7. லக்வா கிச்சன் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17, 18, 19 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கட படிகளின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம், பார்க்கிங் இலவசம். ஜூலை 17, 18, 19 மார்னிங் சைரன் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026.
2: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 11, 12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், மூன்றலில். ஜூலை 11, 12 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
3: கோடை வெயிலை ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 மிட்சுபிஷி அவுட்லாண்டர் PHEV ES கலை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறவிடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-0-2.
4: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
2: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் ஜூலை 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், ஜூலை 14 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், ஜூலை 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில் ஃபீல்ட் ரோட், ஸ்காப்ரோ. 416-321-6104.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 டாலர்கள். கெட் அப்ரூவல் வித்இன் 24 hours, ஃபண்டட் வித்இன் 72 hours.
5: மோர்கேஜ் ரீஃபைனான்சிங், ரினியூவல், கிரெடிட் இம்ப்ரூவ்மெண்ட் லோன் என அனைத்திற்கும் ஓர் பெயர்
6: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ். கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.
7: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்

0: நீடிக்கப்பட்டுள்ளது. செலசி பர்னிச்சர் ஒரு பர்னிச்சர் ஃபேக்டரியாகவும் இருப்பதால் மிடில் மேன் மார்க்அப் இல்லாமல் ஃபேக்டரி டிரெக்ட் விலையில் வாங்கலாம். ஆயிரக்கணக்கில் சேமிக்கலாம். அழகான பூஜா யூனிட்ஸ் $150 தொடக்கம், மேட்ரஸஸ் $100 தொடக்கம். பிரீமியம் சோஃபா அண்ட் லவ் சீட் ரிக்ளைனர் இரண்டையும் $1500 வாங்கினால் மேட்சிங் ரிக்ளைனர் சேர் $100 மட்டுமே. இந்த வாரம் மட்டுமே இந்த சலுகை. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, ஸ்காப்ரோ, 416-731-7044.
1: இந்தியா பக்கம் செல்ல இருக்கின்றோம். நிறைய விஷயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதுவும் அரசியல் என்பதே சினிமா தினமான அரசியலாக மாறி இருக்கின்றது, அல்லது ஆட்சி முறை அப்படி என்று சொல்லக்கூடிய ரயில் இப்பொழுது நிலைமைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த கரூர் துயர சம்பவத்தின் போது எத்தனை பேர் இறந்துள்ளதாக பத்திரிகைகள் கூறியும் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்காமல் தனி விமானம் பிடித்தது ஓடியது யார் அப்படி என முதல்வரின் விமர்சனத்துக்கு செந்தில் பாலாஜி இப்பொழுது கேள்வி எழுப்பியிருக்கின்றார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குறித்து பேசிய அவர், கரூர் கம்பெனி ஓனர் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கின்றார் அப்படி என்று சொல்லி விஜய் தமிழக முதல்வர் அண்மையில் கூறிய கருத்துக்கு செந்தில் பாலாஜி இப்பொழுது தன்னுடைய எக்ஸ் பதிவில் சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். கடந்த வருடம் செப்டம்பர் 27 நடந்த இந்த சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட எனது உயிரில் கலந்த கரூர் மக்களுக்காக களத்தில் துணை நின்று காப்பாற்றியது யார் அப்படி என்று சொல்லி அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்.
0: வியட்நாம் படகு விபத்தில் இந்தியர்கள் 15 பேர் பலியானதற்கு முதல்வர் விஜய் இரங்கல் தெரிவித்திருக்கின்றார். தெற்கு வியட்நாமில் பிரபல சுற்றுலா இடமான ஃபூக்வாக் ஐலண்ட் அருகே சுற்றுலாவுக்கு சென்ற 32 இந்தியர்கள் படகு சவாரிக்கு சென்றிருக்கின்றார்கள். அவர்களோடு 4 ஊழியர்களும் இருந்திருக்கின்றார்கள். கடலில் சென்று கொண்டிருக்கும் பொழுது படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 21 பேர் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் 15 பேர் பலியாகி இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 20 தமிழர்கள் இந்த படகில் இருந்திருக்கின்றார்கள். அதில் 8 பேர் பலியாகியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த விபத்து தொடர்பாக முதல்வர் விஜய் மாத்திரமல்ல, இந்தியாவினுடைய தலைவர் நரேந்திர மோடி அவரும் கூட இரங்கல் தெரிவித்திருக்கின்றார்கள்.
1: இதேவேளை டெல்லியில் முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் பயன்படுத்திய அரசு இல்லம் விரைவில் விருந்தினர் மாளிகையாக மாற்றப்படலாம் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவர் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் முதல்வராக வசித்த போது அதிகாரப்பூர்வ பங்களா அதனுடைய புனரமைப்பு மற்றும் ஆடம்பர வசதிகள் காரணமாக பேசுபொருளாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இப்போது அதை அரசு விருந்தினர் மாளிகையாக மாற்றுவதற்கான திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன.
0: உள்ளாட்சி தேர்தலுக்கு தாவேக்காவின் கட்சியினர் தயாராக இருக்க வேண்டும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கின்றார். இவர் பேசும் பொழுது பெருவாரியான ஆதரவோடு தாவேக்கா நிர்வாகிகள் வெற்றி பெறுவார்கள், வெற்றி பெற்று அனைத்து தேவைகளையும் மக்களுக்காக செய்வார்கள், இந்த பொது வாழ்வில் பயணிப்பவர்களுக்கு தங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் இன்னும் சிறப்பாக பயணிப்பார்கள், இதுதான் அவங்களோட டேக்லைன். ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்ப மறுபடியும் அவங்க அதைத்தான் சொல்றாங்க.
1: இந்தியாவில் COVID-19 தொற்று மறுபடியும் ஆரம்பமாகி இருக்கின்றது. ஆந்திராவில் கோவிட் பரவும் எச்சரிக்கை இடம்பெற்றிருப்பதாக மத்திய அரசு குறிப்பிட்டிருக்கின்றது. ஆந்திராவில் இந்த கோவிட் காரணமாக சிகிச்சை பலனின்றி 2 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே நேரம் சுவாச தொற்று நோய்கள் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் அனைத்து அரசு தனியார் மருத்துவமனைகளும் கண்காணிப்பில் வைக்கப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லியும் மத்திய அரசாங்கம் இப்போது குறிப்பிட்டிருக்கின்றது.
0: இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் முடிஞ்சாட்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. 11 மணி வரையில் உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம்.

0: 9:51 காற்றலையில் வீக்கெண்ட் விடிஞ்சாச்சூர் இணைந்திருக்கின்றோம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழோர் இணைந்திருக்கின்றீர்கள். ஞாயிற்றுக்கிழமையின் காலை காற்றலை. இலங்கையில் டெங்கு மரணங்களினுடைய எண்ணிக்கை 47 உயர்ந்திருப்பதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்திருக்கிறது. இந்த நாட்டில் இந்த ஆண்டு நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 67,174 டெங்கு நோயாளிகள் பதிவாகியிருப்பதாகவும் அது விடுத்திருக்கின்ற அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது.
1: இன்று July 11 காலை இலங்கை நேரப்படி கட்டுநாயக்கவில் இருந்து துருக்கியின் இஸ்தான்புல் நகரை நோக்கி புறப்பட்ட A330 ரக பயணிகள் விமானத்தின் மீது பறவை ஒன்று மோதியுள்ளது. இதன் காரணமாக குறித்த விமானம் வந்து சிலாபம் வான்பரப்பில் மிகவும் தாழ்வாக பறந்து எரிபொருளை குறைத்து பாதுகாப்பாக தரையிறங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது. TK-731 என்று இலக்கமுடைய இந்த விமானம் 246 பயணிகளோடு இன்று காலை 7:07 கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட வைட் பாடி A330 ரக விமானம் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க.
0: குறிப்பாக இந்த நீர்கொழும்பில் இடம்பெற்றுக் கொண்ட நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்றுக் கொண்ட சம்பவங்களை தொடர்ந்து அது சார்ந்த புதிய செய்திகளும் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்த 8 அதிகாரிகளுக்கு சிறைச்சாலைகள் திணைக்களம் பதவி உயர்வு வழங்கியிருக்கிறது. இதில் இந்த சம்பவத்தில் 8 சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் 21 கைதிகள் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இப்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வரும் சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் கைதிகளிடம் வாக்குமூலங்கள் பெறும் பணிகள் ஆரம்பமாகியிருக்கின்ற ரீதியில் இந்த அதிகாரிகள் கைதிகள் 29 பேரிடமும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த ரீதியில் அந்த பணி முழுமையாக நிறைவு செய்ய முடியவில்லை என்று சொல்லி சொன்னாலும் சில அதிகாரிகள் வாக்குமூலம் அளிப்பதற்கு போதுமான ஆரோக்கியமான நிலையில் இல்லாத இதற்கான காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இப்பொழுது கொல்லப்பட்ட 2 சிறைச்சாலை அதிகாரிகள் முதல்நிலை சிறைச்சாலை அதிகாரியாகவும் இனிய காவலர்கள் சார்ஜன்ட் பதவிகளுக்கும் உயர்த்தப்பட்டிருப்பதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் குறிப்பிட்டிருக்கின்றது.
1: தற்போதைய அரசாங்கம் விவசாய மக்களை பாதுகாக்கும் அரசாங்கமாகும் என்றும் அவர்களுக்கு சிறந்ததொரு வாழ்க்கை, சமூக மதிப்பு மற்றும் கௌரவத்தை பெற்றுக் கொடுப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் அப்படி என்றும் ஜனாதிபதி எனறகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். உர மானியத்தை 2x அதிகரித்தல், டித்வா சூறாவளி காரணமாக சேதமடைந்த பயிர் செய்கை நிலங்களுக்கு வரலாற்றில் மிக கூடிய நட்டுகிட்டு தொகையை வழங்குதல், நெல் கொள்வனவுக்காக வரலாற்றில் அதிக அளவிலான நிதியை ஒதுக்குதல், பாரிய அளவிலான நீர்ப்பாசன திட்டங்களின் பணிகளை மீண்டும் ஆரம்பித்து பயிர் செய்கை நடவடிக்கைகளுக்கு தேவையான நீரை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்தமை உட்பட விவசாய மக்களுக்காக குறிப்பிடத்தக்க அளவிலான பணிகளை அரசாங்கம் நிறைவேற்றி வருவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார்.
0: 9:53 காலை காற்றலையின் வீக்கெண்ட் விடிஞ்சாச்சூரன் இருக்கின்றோம்.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: Ajax Nissan and Infiniti yil servings even 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate yil finance cheyyungal anithu trim 2026 Nissan Kicks um 0% finance rate 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate yil peralam 2025 Infiniti QX50 kal 0% finance and lease rate yil kaathirukkindrana completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal anithu vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam tamilil pesa Muhammad Lebi 437-477-7960 437-477-7960
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060 416-817-5060 You are in good hands with Allstate.
3: ஹைஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூபோர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். Ramesh 437-243-1719 437-243-1719
4: Prisha Law Professional Corporation
5: வாகன விபத்துக்கோ வழக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144
4: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி LLP பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்
5: 2225 மார்க்கம் ரோட் Sweet 307-647-478-0144
6: MJS Gold House
7: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS
6: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள் நவீன யுக ஆடை அணிகலன்கள் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
7: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA Square Mall MJS 416-299-1630
6: MJS Gold House
7: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
8: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462 416-821-0462 Some condition apply.

0: நேரம் காலை 10:06 24 டிகிரி செல்சியஸ் 30 டிகிரி செல்சியஸ் ஆகுடரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை இல்ல சனிக்கிழமையின் காலை காற்றலை இது ஜூலை மாதம் 11 தேதி இன்னும் ஒரு புதிய மனத்தை அடுத்துள்ளிருக்கின்றோம்.
1: எதிர்காலத்தை அவர் எதிர் கூறுவார் மக்களே, அதாவது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கே முட்கூட்டியே அவர் எதிர் கூறியிருக்கு.
0: இல்ல காலம்ல இன்று 27 நாளை 27 அதுல ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஸ் ஒன்று வந்துருது காலையிலேயே. சரி, இருந்தாலும் 11 மணி வரை நீங்க இணைந்திருக்க போன்றீர்கள் காலை காற்றலையின் வீக்கெண்ட் விடுஞ்சாச்சோடு. ஈஸ்ட் எஃப்எம்ஐ இப்பொழுது நீங்கள் பேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர வேண்டும் என்றால் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் காத்திருக்கின்றது. அதே நேரம் யூடியூபில் காணொலிகளாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நீங்கள் பார்த்து மகளக்கூடியதாக இருக்கும். தொடர்புகளுக்கு 416-8241212 மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
1: இரவு 9 மணி வரையில் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் தமிழ் நேரலி ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்டு மகள முடியும். ஈஸ்ட் எஃப்எம்முக்கான தொடர்பு விளக்கத்தை நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தந்திருந்தோம். 11 மணி வரையில் வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு ஒழிக்க காத்திருக்கின்றது. இன்றைக்கும் உங்களுக்காக ஒரு சிந்தனையை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த மகிழ்ச்சி, நிம்மதி, இது எல்லாத்துக்கும் உங்களுக்கான வரை விளக்கணத்தை நீங்கள் தான் வரவிளக்கு வச்சுக்கொள்ளணும். அதாவது இப்போ பேர கெக்க பெக்கேன்னு சிரிச்சுட்டு இருக்கிறது வந்து மகிழ்ச்சி கிடையாது, அப்படித்தானே சஞ்சீவன்?
0: அதுக்கு வேற வாழ்க்கையில் சிரிச்சு கொண்டு இருந்தால் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று சொல்லிச்சினால் சிரிக்கவே இல்லாத.
1: அதான் இப்போ வேற நல்ல காமெடி வேற வருது, இல்லை சந்தானம் வர ஹீரோவா ஆயிட்டாரு, அப்போ நாங்கள் ஜோக்குக்கு எங்கே போகிறது? ஆனால் மகிழ்ச்சி என்பது ஒரு இடமும் அல்ல, ஒரு பொருளும் அல்ல, ஒரு மனிதரும் அல்ல, அது ஒரு மனநிலை, இது ஒரு மைண்ட் செட். ஹாப்பினஸ் இஸ் அ மைண்ட் செட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஸ்டேட்டஸ் ஆஃப் மைண்ட் அல்லது ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களே உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள், அதாவது உங்களுக்கு தேவையானது எல்லாம் கிடைக்கிறது மாத்திரம் மகிழ்ச்சி கிடையாது, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே எல்லாம் நடக்கிறது வந்து மகிழ்ச்சி கிடையாது. அப்படி நடக்காட்டிலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் உங்களுக்கு இருக்கா, அதை கடந்து செல்லக்கூடிய மனத்திடம் உங்களுக்கு இருக்கா, அழுதாலும் பரவாயில்லை அந்த அழுதுட்டு அதை கடந்து போகக்கூடிய மாதிரி உங்களுக்கு இருக்கா, மீளவும் உங்களால் சிரிக்கக்கூடியதாக இருக்கிறதா? அப்படி இருந்துச்சுது அப்படின்னு சொன்னால் நன்றி உணர்வு இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி தானாகவே குடியேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே இது ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான், அது வெளியில இல்லை உள்ளுக்குள்ள தான் இருக்குது. அதை தேடி ஓடாதீங்க, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் ஏன் இல்லை என்றதையும் கேட்டுக்கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் நினச்சது நடக்கையில் அதால் தான் நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லைன்னு சொன்னால் வாழ்க்கையில் எப்போவுமே உங்கள் நீங்கள் நினச்சது நடக்க போகிறது கிடையாது. எல்லா டைமும் அப்படியே நடக்குமாண்டா? நிச்சயமாக கிடையாது. ஆகவே அப்படி நடந்தாலும் அப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள்.
0: என்னென்னா உள்ளுக்குள்ளும் வெளியிலும் நடக்கின்ற விஷயங்களால் மட்டும் உங்களை நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்த முடியும் என்று சொல்ல சொன்னால் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லாத நாளாக தான் மாறும். என்னென்ன எல்லாமே இருக்கணும், எல்லாமே நடக்கணும், நான் நினைச்சபடி தான் நடக்கணும் அப்படி என்று சொல்ல சொன்னால் அதே நீங்கள் இன்னொன்றில் தங்கி இருக்கின்றீங்க, உங்களுடைய மகிழ்ச்சியை இன்னொரு பக்கம் நீங்கள் அடைய வச்சுட்டு இருக்கிறீங்க என்பதுதான் முக்கியமான விஷயம். எனவே எது நடந்தாலும் என்னுடைய மனநிலையில் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று சொல்லி என்று உங்களுடைய மைண்ட் செட்டில் நீங்கள் உறுதியாக இருக்கின்ற பொழுது சந்தோஷம் என்பதும் அல்லது அந்த ஜோயினஸ் என்று சொல்லக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்குள் தானாக வரும் என்பதுதான் இன்றைய நாளின் காலை பொழுதில் உங்களோடு நாங்கள் ஞாபகப்படுத்துகின்ற விடிய.

0: 10:13 ஹரிக்கீனா அப்படி இல்லாவிட்டால் ஹாலண்டா என்கின்ற கேள்விக்கான பதிலை இன்றைய நாளில் நீங்கள் அறிந்து கொள்ள போன்றீர்கள். 5 மணிக்கு என்னடா புதுசா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி
1: கேட்டீங்கன்னா,
0: நோர்வேயா இங்கிலாந்தா என்கின்ற ஒரு கேள்விக்கான பதில் வந்து இன்றைய நாள் இடம்பெற போகின்றது.
1: நாங்க சாத்திரி பக்கம் தான், இங்கிலாந்தா தான் இருக்கும் நினைக்கிறேன்.
0: குவார்டர் ஃபைனல் இடம்பெற போகின்றது. அர்ஜென்டினா அதே நேரம் சுவிட்சர்லாந்து 9 மணிக்கு சந்திக்க இருக்கின்ற போட்டியாக இருக்கிறது. நேற்று நாளில் ஸ்பெயின் குறிப்பாக வெற்றி பெற்றிருந்தது, பெல்ஜியத்தை தோற்கடித்திருந்தது. பிரான்ஸ் ஸ்பெயினிடம் சந்திக்கின்ற போட்டி செவ்வாய்க்கிழமை
1: இன்னும் பல திங்கட்கிழமை சிக்கன் பாஸ்தா 795 பாபு கேட்ரிங் உங்களை வரவேற்கின்றது.
0: 10:14:25 ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், இன்றைய நாளில் 33 வரை உணரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி என்று ஃபீல்ஸ் லைக் 33 இருக்க போது இப்பொழுது 31 வரை எட்டியிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெப்பநிலையில் மாற்றம் ஏற்பட காத்திருக்கிறது. நாளைய நாளும் சூரியனுடன் கூடிய ஒரு நாளாக இருக்கும், 28°C. இந்த வேளையில் நியூ ஓஷியன் சுபமாக்கிற இன்றைய நாள் தருகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் பழமை போலவே இந்த வாரம் தங்களுடைய மாபெரும் விற்பனை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு தாயகத்து பழங்களுக்கான ஒரு விசேட சேரையும் கூட வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட். அதுபோல குறிப்பாக நீங்கள் மீன் சந்தைக்கு வருகின்ற பொழுது சீலா பவுன் 7.99, திரளி பவுன் 6.99, சூடை பவுன் 3.99, பால் சூரா 7.99, அதுபோல போமன் கோல்ட் ஃபிஷ் வந்து 5.99, லேன்ஸ் நேப்பர் 9.99, ஊர்கோழி 6.99, மூன்றை பெறுகின்ற பொழுது 19.99, புரோயில் சிக்கன் பவுன்ஸ் 3.99, சிக்கன் பிரஸ்ட் 7.99, சிக்கன் லெக் 2.49. நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் மீன் சந்தையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல ஃப்ரெஷ் ஆல் பவுன் 4.99, கணவாய் பவுன் 7.99, ஆற்றாய்ச்சி பவுன் 10.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதேபோல சிலோன் கொடுவா, சீலா, பாறை சுவா, பாறை திருக்கை, குருவிலி, ஓரா, ஒட்டி, தலபத், கிங்ஃபிஷ் என்று சொல்லி அத்தனையுமே நீங்கள் நேரடியாக வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பாபிக்குக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் மரினேட் செய்து உங்களுக்கு பாபிக்கு கேட்ட வகையில் தயாராக தருகின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில். பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். இந்த வாரம் 8 தேசிக்காய் 1.99, கோவா 99 சென்ஸ், பூத்தனைக்காய் 1.49, பட்டநாட் 1.29, தக்காளி பழம் 1.29, முருங்கைக்காய் 6.99, ராசவள்ளிக்கிழங்கு 3.99, 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 4.99 பெற்றுக்கொள்ளலாம். மரவள்ளிக்கிழங்கு 1.49, அதுபோல குறிப்பாக சுக்கினி 1.99, புடலங்காய் மற்றும் பெல் பெப்பர், ஜிஞ்சர், ஜலப்பின பெப்பர் ஒவ்வொன்றும் 2.99 படி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல கேல் கலாக்காட்டி 2.99, பயிற்றங்காய் 3.99 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல ஏராளமான மளிகை பொருட்களை கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 3 டின் பிஷ் 4.99, 3 சமபோசா 4.99, 5 டெல்மே சோயா 3.99, கரிச்சந்திரா 3-6 டாலரும், 300 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் 3.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 900 கிராம் மிளகாத்தூள் 8.99, 8 பவுன்ஸ் ரவை 7.99, 3 லிட்டர் சன்ஃபிளவர் ஆயில் 8.99 நீங்க பெற்றுக்கலாம். 6 பவுன்ஸ் கரும்பு சீனி 7.99, 20 பவுன்ஸ் பாபோல் ரைஸ் அரிசி வந்து 15.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஏராளமான பொருட்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கலாம். ஏராளமான தாயகத்து பழங்கள் குறிப்பாக பலாப்பழம், மாம்பழப்பழங்கள்லாம் வந்து விஷேடமாக இப்பொழுது வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு தாயகத்து பழங்களுக்கான ஒரு விஷேட செயலாக டென் சேலிலேயே தாயகத்து பழங்களுக்கான விற்பனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அத்தனையுமே நீங்க நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஏராளமான சுவாமிப்படங்கள், சுவாமி சிலைகள், பூஜை பொருட்கள், சமையல் உபகரணங்கள், மட்பாண்டு சமையல் உபகரணங்கள் என்று சொல்லி உங்களுடைய இல்லங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை தேவையுமே பூர்த்தி செய்வதற்கு நேரடியாக வரலாம். டப்ஸ்கோட் அண்ட் ஃபிஞ்ச் அந்த நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.

0: நல்ல பாட்டு நல்ல விஷயம். FM 102.7 East FM.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ மிட்லாண்டன் மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
2: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
6: டொரண்டோ ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தான வருடாந்த மகோத்சவ பெருவிழா விஞ்ஞாபனம். கொடியேற்ற பெருவிழா July 12 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. அன்றைய தினம் அதிகாலை முதல் விசேட பூஜைகள் நடைபெற்று காலை 11 மணிக்கு கொடியேற்ற பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ வரசதி விநாயகர் பெருமானின் திருவருளை பெற்றுச் செல்லும் வண்ணம் ஆலய நிர்வாகத்தினர் அழைக்கின்றனர். ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தானம், 3025 கெனடி வீதி, ஸ்காபரோ, 4162918500.
7: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656, 416-908-5656.
8: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க.

0: பத்து மணி 31 நிமிடம், 25 டிகிரி செல்சியஸ், 31 டிகிரி செல்சியஸ் ஆக நிரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.
1: செலசி பர்னிச்சரின் கிராண்ட் ஜூலை ஃபேக்டரி கிளியரன்ஸ் சேல் இந்த வாரத்துக்கு மாத்திரம் நீடிக்கப்பட்டுள்ளது. செலசி பர்னிச்சர் ஒரு பர்னிச்சர் ஃபேக்டரியாகவும் இருப்பதால் மிடில் மேன் மார்க்அப் இல்லாமல் ஃபேக்டரி டிரெக்ட் விலையில் வாங்கலாம். ஆயிரக்கணக்கில் சேமிக்கலாம். அழகான பூஜா யூனிட்ஸ் $150 தொடக்கம், மேட்ரஸஸ் $100 தொடக்கம். பிரீமியம் சோஃபா அண்ட் லவ் சீட் ரிக்ளைனர் இரண்டையும் $1500 வாங்கினால் மேட்சிங் ரிக்ளைனர் சேர் $100 மட்டுமே. இந்த வாரம் மட்டுமே இந்த சலுகை. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூஸ் காப்ரோ, 4167317044.
0: ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை மறுபடியும் ஆரம்பிக்கப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. இந்த கெமேனியனுடைய படுகொலைக்கு பழி தீர்க்கப்படும் என்று சொல்லி ஈரானுடைய ராணுவ தளபதி ஜெனரல் அகமது வஹிதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை தளபதியாக இருக்கின்றவர் பிரிகேடியர், அண்மையில் இந்த அவருடைய உடல் எல்லா இடங்களிலும் கொண்டு செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அந்த ரீதியில் அண்மையில் அவர் தெரிவித்த கருத்தும் இவ்வாறு அமைந்திருக்கின்ற ரீதியில், இன்னொரு பக்கம் இதற்கு பதில் சொல்லியிருக்கின்றார் டொனால்டு ட்ரம்ப். வந்து எண்ணெய் கொலை செய்ய முயற்சித்தால் ஈரான் மீது 1000 ஏவுகணைகள் பாயும் அப்படி என்று சொல்லி ட்ரம்ப் இப்பொழுது எச்சரித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் ஈரானின் அனைத்து பகுதிகளையும் முற்றிலுமாக அழித்தொழிக்க தயாராக இருக்கின்றது அமெரிக்கா அப்படி என்று சொல்லியும் அவர் இப்போது குறிப்பிட்டிருக்கின்றார்.
1: இஸ்டெஃபமோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடுஞ்சாட்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த ஃபீஃபா உலகக்கிண்ண நடக்குதுதானே, இதன் காரணமாக உலகளாவிய ரீதியில் நிறைய பேர் வந்து ஆர்வமாக இருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த எதிர்ப்பு கூறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது, அதாவது ஒரு ஃபன்னுக்கு எதிர்ப்பு கூறுறதுன்றது வேற, அதை விட்டுட்டு அதன் மூலமாக பணம் உழைப்பதற்கு நீங்கள் யோசித்தாலோ அல்லது யாரிடமாவது தவறான முறையில் பணத்தை நீங்கள் எடுத்தாலோ, இந்த பெட்டிங் என்று சொல்லுவாங்க இல்லையா, கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி உலகளாவிய ரீதியில் பல நாடுகள் இப்பொழுது எச்சரித்திருக்கின்றன, கனடா உட்பட. ஆகவே என்ன விளையாட்டாக இருந்தாலும் அதை விளையாட்டாக மட்டும் பாருங்கள், ஆரோக்கியமான விளையாட்டு மாத்திரமே எல்லோருக்கும் உதவியானதாக இருக்கும் என்பதையும் அவர்கள் ஞாபகப்படுத்தியிருக்கின்றார்கள்.

0: என்றும் இசையுடன் உங்களுடன்.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங், 416-779-2323.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவின்
5: வழிகாட்டுதல், ஸ்ரீலங்கன் டூவல் சிட்டிசன்ஷிப் பெற உதவுதல். கே எம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ், 6475221775, 6475-5222-1775. கே எம் பிசினஸ் .ca.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
6: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்,
6: 416-461-6401.
7: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4th சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18th சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம், உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1819-322-1379.

0: 10:46 25°C 31°C ஆக உடரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொண்டோம், இன்றைய நாளில் இடம்பெற போகின்ற இரண்டு முக்கியமான குவார்டர் ஃபைனல் போட்டிகள், அதுவும் அர்ஜென்டினாவை பொறுத்தவரையில் பல ரசிகர்களை கொண்டிருக்கின்ற ஒரு நாடு, இன்னொரு பக்கம் இங்கிலாந்து நோர்வே. இப்படி இருக்கையில் 5 மணிக்கு நோர்வேயும் இங்கிலாந்தும் மோதுகின்ற போட்டி, அதே நேரம் 9 மணிக்கு அர்ஜென்டினாவும் சுவிட்சர்லாந்து மோதுகின்ற போட்டியாக இருக்கும். இந்த இரண்டு அணிகளும் வெற்றி பெறுகின்ற இரண்டு அணி போட்டிகளிலிருந்து வெற்றி பெறுகின்ற அணிகள் ஒன்று ஒன்று எதிர்கொள்ளுகின்ற போட்டியாக அமைய காத்திருக்கின்றது. அந்த அணிகளில் வெற்றி பெறுகின்ற அணி பிரான்ஸ் ஸ்பெயினோடு மோதி எந்த அணி வெற்றி பெறுகின்றதோ அந்த அணியை சந்திக்கின்ற போட்டியாக அமைய காத்திருக்கின்றது. இதுதான் இறுதியாக அமைய போன்ற உலகக்கான போட்டியாக அமையும். அந்த வகையில் இதுவரையும் மெஸ்ஸி 8 கோல்களோடு இருக்கின்றார் முன்னிலையில், இன்றைய போட்டியிலும் கோல்கள் போடுவராக இருந்தால் தொடர்ந்து அவர் முன்னிலை வைக்கக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகின்றன.
1: அந்த ஒரு படத்துல வருமே, இது மிக்சி சுத்துமா சுத்தாதா அப்படின்னு சொல்லி,
0: இந்த பக்கம் சுத்தமா
1: இந்த பக்கம் சுத்தும் அப்படின்றத எங்களுக்கு இப்ப முக்கியம். இந்த மிக்சி சுத்துமா சுத்தாதா, அதை வந்து இந்த போட்டி முடிய நாங்க நாளைக்கு வந்து உங்களுக்கு சொல்லுவோம் எந்த பக்கம் சுத்த போகுது அப்படின்னு சொல்லி. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகளை நீங்களும் பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து மிஸ்டர் எஃப்எம்மோட இணைந்திருங்கள். உங்களுக்காக அது தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் நாங்கள் தருவதற்கு காத்திருக்கின்றோம்.
0: இந்த வழியில் நியூ ஓஷன் தருகின்ற நாளின் மலை விற்பனை தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது குறிப்பாக தாயகத்து பழங்களுக்கான ஒரு விஷேட விற்பனைகளை சம கோடைக்காலத்திலே வழங்கிக் கொண்டு வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு ஏராளமான தாயகத்து பழங்களுக்கு நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல நீங்க மீன் சந்தை வருகிற பொழுது நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் மீன் சந்தையில் சீலா பவுண்ட் 8.90, திரளி பவுன் 6.90, சூடை பவுன் 3.90, பால் சுறா 7.90, பொம்மன் கோல் ஃபிஷ் பவுன் 5.90, லேன் ஸ்னேப்பர் 9.90 பவுண்டாக பெருக்கலாம். ஊர்கோழி 6.90, 3 பெறுகின்ற போது 19.90, அதுபோல சிக்கன் பிரஸ்ட் 7.90, சிக்கன் லேக் 2.49, ரால் பவுன் 4.90, கணவாய் 7.90, அட்ரஜி பவுன் 10.90 பெற்றுக்கொள்ளலாம். சிலோன் கொடுவா, சீலா பாறை, சுவா பாறை, திருக்கை, குருவிலி, ஓரி ஒட்டா, ஓரா ஒட்டி மற்றும் தளபத்து கிங்ஃபிஷ் சொல்லி ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கலாம். பாபிக்கு தேவையான அனைத்து மீன் வகைகளும் மரணம் செய்து வழங்குகின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். 8 தேசிக்காய் 1.99, கோவா 99 சென்ட்ஸ், பூசணிக்காய் 1.49, பட்டர்நட் 1.29, தக்காளி பழம் 1.29, முருங்கைக்காய் 6.99, ராசவள்ளி கிழங்கு 3.99, புடலங்காய் 2.99, மரவள்ளி கிழங்கு 1.49, ஜிஞ்சர் 2.99, ஊர்சின்ன வெங்காயம் 5.99, குயிக்கம்பர் 1.29, அதுபோல அதுபோலே 10 பவுண்ட்ஸ் உருளைக்கிழங்கு 4.99, பெல் பெப்பர் பவுண்ட்ஸ் 2.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல பல நூற்றுக்கணக்கான மளிகைப் பொருட்கள் இந்த வாரம் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. மிஸ்டர் கொடாஸ் பாபோல் ரைஸ் 12.99, 6 பவுண்ட்ஸ் கரும்பு சீனி 7.99, 100 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் 3.99, 5 டெல்மே சோயா 3.99, 3 லிட்டர் சன்ஃபிளவர் ஒயில் 8.99, 750 ml நல்லெண்ணெய் 7.99, 8 பவுண்ட்ஸ் அவை 7.99, 3 கரைச்சந்திரா நூடி $6, 900 கிராம் மிளகாத்தூள் 8.99, 3 டின் ஃபிஷ் 4.99, 8 பவுண்ட்ஸ் ஏராளமான பொருட்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். அதுபோல ஏராளமான சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், பூஜை பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். தாயகத்து பழங்களில் குறிப்பாக இந்த வாரம் ஏராளமான பழங்கள் விற்பனை கொண்டிருக்கின்றன. குறிப்பாக நீங்கள் பலாப்பழம் பவுன் 1.49 பவுன்ஸாக பெற்றுக்கலாம். கொய்யாப்பழ பாக்ஸ் வந்து 3.99, இளநீர் 3.99, 10 பீஸ் அடங்கிய இளநீர் வந்து $30, செவ்வளநீர் 4.99, 10 பீஸ் அடங்கியது $42 நீங்க பெற்றுக்கலாம். சிலோன் கப்பல், வாழைப்பழம், ரம்புட்டான், மங்குஸ்தான், மாம்பழ பாக்ஸ் என்று சொல்லி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஆரஞ்ச் 1.29 பவுன்ஸ், சின்ன ஆரஞ்ச் 1.99, ஆப்பிள் 1.99, ரெட் கிரேப்ஸ் 99 சென்ட்ஸ், அதேபோல ஸ்ட்ராபெரி பேக்கெட் வந்து 1.99, பப்பா பழம் 1.99, செரி 3.99 பவுன்ஸாக பெற்றுக்கலாம். மாதுளம்பழம் 2.49, ரெட் பிளம் 2.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ப்ளூபெரி 3.99, கோல்டன் பெரி பேக்கெட் வந்து 1.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஏராளமான பழங்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சுத்தம் தரம் மலிவுடன் டப்ஸ் கோடன் பிஞ்சந்தத்தில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கு.
3: Weekend East FM 102.7
0: 10:50, 25°C, 31°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க அபர்ணா மற்றும் ராஜேஷ் காலை பொழுதின் வீக்கெண்ட் விடுஞ்சாச்சிலிருந்து விடைபெற்றுச் செல்லும் நாங்கள்
1: வாகினி சிவபாதசுந்தரம்
0: தன்னிடமன்புடன் செல்வேந்திரன் சஞ்சீபன். இனிமையான வணக்கமேர்களே.
1: வணக்கமேர்களே.

0: பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7
1: பிக்கரிங்கில் ஜேஎச்ஏ என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. July 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், மூன்றலில். July 11-12 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
2: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
3: கவலையே விடுங்கோ, மனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
4: மனு தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779 கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பில், 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்கார்ப்ரோ, 6479804779.
5: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1-8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9-12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
6: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
7: என்ன யோசின,
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
5: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.

0: என்ன பொழப்பு, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.
1: வாழ்க்கையில எல்லாம் பிரச்சனை, எங்க திரும்பினாலும் பிரச்சனை, இத போட்டாலும் பிரச்சனை, ரோட்ல போனா டிராபிக் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தா இந்த பில்லுகளை பார்த்து பிரச்சனை, வேலைக்கு
0: போனா போயிட்டு இருக்கு.
2: இருங்க இருங்க, பிரச்சனைங்க மட்டுமே வாழ்க்கை இல்ல, நம்மளை சுத்தி நாலு நல்ல விஷயம் ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை கொண்டு வரதுக்கு தானே நாங்க இருக்கோம்.
0: ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நீங்க யாரோ எவரோ யார் வத்தபடியோ
3: நீங்களா வழியக்க கொண்டா தரீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்,
1: ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை வீக்கெண்ட் ஈஸ்டர் எஃப்எம்எல்.
2: நம்பிக்கை தரும் நல்ல விடயங்களோடும், உற்சாகமான பாடல்களோடும், உங்கள் மூளையை சுறுசுறுப்பாக்கும் கேள்விகளோடும்
1: வானம் நமதே.
2: வானம் நமதே.
1: வானம் நமதே. நன்றி சஞ்சீவன், நன்றி வாகினி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இனிய காலை வணக்கம் ராஜேஷ்.
4: வணக்கம் அப்பர்ணா. வணக்கம் நேர்களே. அப்பர்ணா எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுமா இருக்கும் ராஜேஷ், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். மிட் சம்மர் வந்தாச்சு, ஜூலை மாசம் 11ஆம் தேதி வந்தாச்சு. சனிக்கிழமை காலையில 11 மணிக்கு மறுபடியும் ஒரு வானவதியில சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சி எல்லாரையுமே.
1: சரி, 1 மணி வரை நாங்க தான் இருக்க போறோம், உங்களை சந்தோஷப்படுத்த போன்றோம், ஏராளமான நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் துள்ளல் இசை பாடல்கள் கூட உங்களுக்காக வேற காத்திருக்கின்றது. ஆகவே நீங்க சொன்னது போன்று இந்த மிட் சம்மர் என்று சொல்லலாம். இன்னும் கொஞ்ச நாள் நாங்கள் இந்த சூரிய பகவான் தரிசனத்தை பெற்றுக்கொள்ளலாம்.
4: ஆமா,
1: அப்படித்தானே?
4: சூரிய பகவான் வருவாரு, அடிக்க அதுக்கப்புறம் கூட வருவாரு. ஆனா நம்ம வெளியே போய் வந்து என்ஜாய் பண்ண முடியாது, அவரை வீட்டுக்குள்ள இருந்தே அடைய கண்ணாடி வழியா பாத்துட்டு இருப்போம்.
1: இன்னும் ஒரு தரிசனம் கிடைக்காது தானே.
4: ஆமா, இன்னும் ஒரு 7-8 வீக்கெண்ட் கூட சொல்லலாம், அவ்வளவுதான். எண்ணிடலாம் வீக்கெண்ட, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. எங்க ஊரெங்கும் திருவிழான்ற மாதிரி ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் எங்கேயா நடந்துட்டே தான் இருக்கும். சொரண்டோல தொடர்ந்து சனி ஞாயிறு நல்லா போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு
1: இப்ப வந்து நீங்கள் 1 மணி வரை எங்களுடைய ஈஸ்ட் எஃப்எம்ஐ கேட்கலாம். ஈஸ்ட் எஃப்எம்ஐ எவ்வாறு கேட்கலாம் அப்படி என்றால்,
4: ஈஸ்ட் எஃப்எம் நீங்க எங்க இருந்தாலும் கேட்கறதுக்கு eastfm.ca அப்படின்னு எழுதுறதுக்கு போகலாம். அப்படி இல்லைனா iOS Android ஆப்பையும் நீங்க இன்ஸ்டால் பண்ணி உங்க போன் மூலமா கேட்டு மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் கான்டெக்ட் பண்றதுக்கு 416-824-1212 இல்லைனா eastfm107@gmail.com. அது மட்டும் இல்லாம யூடியூப்லயும் இது போக உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா நிறைய கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 சேனல் போனீங்கன்னா அதுலயும் நீங்க அந்த கன்னட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் அப்படின்ற பக்கத்துல Facebook, Instagram, TikTok-லயும் இருக்கும்.
1: டொரண்டோவினுடைய காலநிலையும் நாங்கள் இப்பொழுது பார்த்துவிடலாம். டொரண்டோவில் என்ன காலநிலையாக இருக்கிறது அப்படி என்றால், 22 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. 22 இருந்து இப்போ 24 மாறிவிட்டது. உடல்நிலையை பொறுத்தவரை 29 காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் சொல்ல வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜேஷ், இந்த அப்பா என்ன வெயில், என்ன வெக்க அப்படி என்றதெல்லாம் வந்து இனி ஒரு 2 மாதத்தால் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த குளிர்காலம் சரியான மாதிரி எங்களை போட்டு தாக்கிக்கல. நாங்கள் சொன்னோம் கோடைக்காலம் கூட இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு சொன்னோம். இப்போ கோடைக்காலம் இப்படி இருக்கிறபடியா இனி குளிர்காலம்
4: குறைவடைய
1: போகிறது. நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க ஒழிக்கின்றது இந்தியன் திரைப்பட பாடல்.

0: பதினோரு மணி பத்து நிமிடம் ஃபீஃபா திருவிழா உலகெங்கும் இருக்கிற இந்த கால்பந்தாட்ட ரசிகர்களை கவர்ந்துட்டு இருக்குது. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. அப்புறம்னா நம்மையும் பாத்தீங்களா, சம்மர் ஓடி போற மாதிரி இந்த ஃபீஃபாவே வந்து டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்குது. இப்பதான் வந்து கோலாகலம் ஆரம்பிச்சது, நூற்றுக்கணக்கான கேம்ஸ் இருக்கு. கனடாலாம் நல்லா சூப்பரா பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு படக்கு படக்கு படக்கூட எல்லா கேம் முடிஞ்சு போச்சு.
1: அதுவும் டொரண்டோல வந்து ஏராளமான கேம்ஸ் இருக்குது. பல பேர் வந்து டவுன் டவுன்ல வேலை செய்யறவங்க எல்லாம் வீட்டுல இருந்தே வேலை செய்யுங்க அப்படி ஒன்று சொன்னதால அதே ஒரு ஒரு தனிப்பட்ட சந்தோஷமாக பலருக்கு இருந்தது.
0: இருந்தாலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு முக்கியமான இரண்டு கேம்கள் இருக்கு. ஒன்னு வந்து நார்வேக்கும் இங்கிலாந்துக்கும். நார்வே வந்ததே வந்து ஒரு சூப்பரான ஒரு கேமை வின் பண்ணிட்டு வந்தாங்க. பிரேசில வின் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க அவங்க இதுக்கு முன்னாடி இருந்த ரவுண்ட்ல. அதுலயும் ஹாலண்ட் பேர் தான் ஹாலண்ட், ஆனா அவர் விளையாடுறது வந்து நார்வேக்கு. அவர் தான் வந்து நாயகனா இருக்கிறாரு. இப்போ கிட்டத்தட்ட மெஸ்ஸிக்கும் பாப்பேக்கும் போட்டி போட்டுட்டு 7 கோல் போட்டிருக்காரு இந்த சீரீஸ்ல. ஸோ இதுலயும் வந்து இங்கிலாந்தும் வந்து சலச்ச டீம் கிடையாது, அவங்களும் வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் கண்டென்டர்ஸ் ஃபார் த கப்னே சொல்லலாம். ஸோ அவங்களுக்கும் ரெண்டு பேருக்கு நடக்கிற சூப்பரான கேம் இருக்கு. 5 மணிக்கு 9 மணிக்கு பாத்தீங்கன்னா அர்ஜென்டினாவுக்கும் சுவிட்சர்லாந்துக்குமே இருக்கு. அர்ஜென்டினால நம்ம எல்லாருக்குமே தெரியும் மெஸ்ஸி அப்படின்ற பேரு. உங்களுக்கு ஃபுட்பால் தெரியுமோ தெரியாதோ அந்த பேரு மட்டும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏற்கனவே வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா, நம்ம இன்னொரு அதே மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஆட்டக்காரரான ரொனால்டோ வந்து நம்ம போர்ச்சுகல் வெளியேறினால எல்லாருமே ஒரு துக்கமாக தான் இருந்துச்சு. சரி என்னடா இன்னொரு பார்க்க முடியாமல் போச்சு, ஏன்னா வயசு 40 மேலே ஆயிடுச்சு அவருக்கு, அடுத்த வேர்ல்டு கப்பில் விளையாட மாட்டேன்னு கண்டிப்பாக தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி நம்ம மெஸ்ஸியுமே வந்து இந்த வேர்ல்டு கப் தான் போன வேர்ல்டு கப் சொன்னாங்க கிட்டத்தட்ட அதுதான் அவருக்கு இறுதிண்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா அடுத்த 4 வருஷம் தாக்கு பிடிச்சி நல்லா விளையாண்டு இந்த வேர்ல்டு கப்லையும் இது போறையும் வந்திருக்கிறாரு. ஸோ இவரும் வந்து கிட்டத்தட்ட இதுவும் அவருக்கு இதுதான் இறுதியான ஒரு ஃபிஃபான்னு சொல்லலாம், வேர்ல்டு கப்னு சொல்லலாம். ஏன்னா அவரும் கிட்டத்தட்ட 40 வந்துச்சு. ஸோ 44 அடுத்த வருஷம் விளையாடலாம் ஒரு மிகப்பெரிய இமாலய சாதனையாக தான் இருக்கும். அதனால எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. சுவிட்சர்லாந்துமே வந்து ரொம்பவும் சூப்பரான ஒரு டீம் தான், அவங்க கொலம்பியா வீட் பண்ணிருக்காங்க. ஆனால் அர்ஜென்டினா பார்த்தீங்கன்னா கடைசி 2 கேமுமே வந்து ரொம்பவும் டஃப்பான ஒரு கேப்பட கேம்லாம் வந்து கிட்டத்தட்ட தோத்துருவாங்கன்னு மாதிரி இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டஃப் ஃபைட் கொடுத்து வந்திருக்காங்க. ஸோ 5 மணிக்கு 9 மணிக்கு இந்த அருமையான 2 கேம்ஸ் இருக்கு. ஸோ இந்த சம்மரில் இந்த மாதிரி ஒரு ஃபிஃபாவில் ஜாலியாக உட்காந்துட்டு வீட்டில் உட்காந்து எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட பார்க்குறது அது ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். இது ரெண்டு பேரில் அடுத்த கட்டத்துக்கு யார் போப்பாருங்க அப்படின்றது இன்னைக்கு வந்து நைட்டு தெரிஞ்சிடும். ஒரு 11:30 மணிக்கு
1: நிச்சயமா நீங்க ஒரு கப்ல லெமனேடையும் குடிச்சிட்டு அப்படியே ஃபிஃபாவையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அப்பப்ப ஈஸ்ட் எஃப்எம்லயும் நீங்க கேட்டீங்கன்னா அந்த ஸ்கோர் விவரங்களையும் நாங்க உடனே தந்து கொண்டே இருப்போம். ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸிற்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 11:18 ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒன்று. நம்ம தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவில் இருக்க நிறைய பேருக்கும் ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 88 வயதான ஜானகி அம்மா அப்படின்னு எல்லாரையும் செல்லமாக அழைக்கப்படுற எஸ் ஜானகி அவர்கள் காலமாக இருக்கிறாங்க. அவங்களுடைய சொந்த ஊரான அவங்களுடைய மைசூரில் வந்து அவங்க காலமாக இருக்கிறாங்க. 88 வயசு, கொஞ்சம் அளவே உடல்நிலை சரியில்லாதவங்க, இப்போது இயற்கை மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. 4 நேஷனல் ஃபில்ம் அவார்ட்ஸ் மற்றும் 33 டிஃப்ரெண்ட் ஸ்டேட் ஃபில்ம் அவார்ட்ஸ் வாங்கின எஸ் ஜானகி அவர்கள் எக்கச்சக்கமான பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. 1938 குண்டூரில் பிறந்த அவங்க 19 வயசுலேருந்தே தன்னுடைய ஒரு பாடல்கள் அந்த ஒரு ஜேர்னி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தமிழில் பாட ஆரம்பித்தவங்க அந்த முதல் வருடத்திலே பல லாங்குவேஜில் பாடி, அதுக்கப்புறமா 50-60 வருடங்கள் தொடர்ச்சியாக 2016 வரைக்கும் நிறைய பாடல்கள் பாடி எல்லார் மனசுலேயுமே இடம் பிடிச்சவங்க. அவங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடம் அப்படின்ட்டு பல மொழிகளை பாடினது மட்டும் இல்லாமல் அதில் பேச, எழுத, படிக்கவும் நல்லா ஃப்ளூயண்டாக இருந்தவங்க. ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடகி, ஒரு தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாவுக்கே, குறிப்பாக தென்னிந்திய சினிமாவுக்கே ஒரு மிக பிரபலமான ஒரு பாடகியாக இருந்தவங்க, ஒரு முக்கியமான ஒரு ஃபிலிம் பர்சனாலிட்டியாக இருந்தவங்க நம்ம விட்டு மறைஞ்சிருக்கிறாங்க.
1: ஆமாம், தென்னிந்திய பிரபல பாடகி மதிப்பிற்குரிய எஸ் ஜானகி அம்மா அவர்கள் 88வது வயதில் இப்பொழுது காலமாகி இருக்கின்றார்.
2: The breaking news. தற்போதைய முதன்மை செய்தி.
3: Weekend East FM 102.7. It's cool.

0: 11:23 கேட்டுக்கிறீங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் வானம் நமது. இந்த சமயத்தில் நம்ம நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் தகவல்களை கேட்டறியலாம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான விற்பனைகள் இடம்பெறுகிறது. கோடை காலத்தை முன்னிட்டு தங்களுடைய மாபெரும் விற்பனையில் குறிப்பாக தாயகத்து பழங்களுக்கான ஒரு டென் சேல் அமைக்கப்பட்டு, இந்த டென் சேலில் குறிப்பாக பழங்கள்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன. நீங்கள் வெறுகண்ட பொழுது பெருக்கலாம். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தை வெறுகண்ட பொழுது சீலா பவுன் 7.89, திரளி பவுன் 6.89, சூடை பவுன் 3.89, பால்சுரா 7.89, லேன் ஸ்னேப்பர் 9.99, ஊர்கோழி 6.89, 3 பெருகண்ட பொழுது 19.99, அதுபோல சிக்கன் பிரஸ்ட் 7.89, சிக்கன் லெக் 2.49, ரால் பவுன் 4.99, கணவாய் பவுன் 7.99, ஆட்டுச்சி பவுன் 10.99, சிரோன் கொடுவா சீலா பாறை சுவா பாறை திருக்கை குருவிலி ஓரா ஒட்டி தலபத் கிங்ஃபிஷ் என்று சொல்லி ஏராளமான மீன் வகைகளை ஃப்ரெஷ்ஷாக பெற்றுக்கொள்ளலாம். பாபிக்கு தேவையான அனைத்து மீன் வகைகளும் மரணம் செய்தும் வழங்கப்படுது. அதனை கூட நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ள முடியும். 8 தேசிக்கா 1.99, கோவா 1.99 சென்ட், பூசணிக்காய் 1.49, பட்டர் நட் 1 பவுண்ட் 1.29, தக்காளி பழம் 1.29, முருங்கைக்காய் 6.99 பவுண்ட்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். பாசவள்ளி கிழங்கு 3.99, புடலங்காய் 2.99, மரவள்ளி கிழங்கு 1.49, ஜிஞ்சர் பவுண்ட்ஸ் 2.99, ஊர் சின்ன வெங்காயம் 5.99, கிரிக்கம்பர் 1.29, அதேபோல 10 பவுண்ட்ஸ் உருளைக்கிழங்கு 4.99, பெல் பேப்பர் 2.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஏராளமான பசுமையான மரக்கறிகளை கூட நேரடியாக வெறுகண்ட பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். மிஸ்டர் குலாஸ் பாபோல் ரைஸ் 12.99, 6 பவுண்ட்ஸ் கரும்பு சீனி 7.99, 300 கிராம் மேகி கோகனட் பவுடர் 3.99, 5 டெல்மே சோயா 3.99, 3 லிட்டர் சன்ஃபிளவர் ஓயில் 8.99, 750 மில்லி நல்லெண்ணெய் 7.99, 8 பவுண்ட்ஸ் ரவை 7.99, 3 கரிச்சந்திரா நூடிஸ் $6, 900 கிராம் மிளகாத்தூள் 8.99, 3 கிங்ஃபிஷ் 4.99, 8 பவுண்ட் பசும ரைஸ் 8.99, மிஸ்டர் எம்டி பிராண்ட் கார்லிக் சில்லி சோஸ் கொச்சில்லி பாபிக்கு ஸ்வீட் சோஸ் அனைத்துமே ஒவ்வொன்றும் 3.49 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். என்னும் ஏராளமான பழங்களை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக ஆரஞ்சு பவுன் 1.29, சின்ன ஆரஞ்சு 1.99, ஆப்பிள் 1.99, ரெட் கிரேப்ஸ் 99 சென்ட், ஸ்ட்ராபெரி பேக்கெட் 1.99, பப்பாப்பழம் 1.99, செரி பவுன்ஸ் 3.99, மாதுளம்பழம் 2.49, ரெட் பழம்ஸ் 2.99, கோல்டன் பெரி பேக்கெட் 2.99, ப்ளூபெரி பேக்கெட் வந்து 3.99, கொய்யாப்பழ பாக்ஸ் 3.99, பலாப்பழம் முழுமையாக பெறுகின்றப்படுது 1.49, இளநீர் 3.99, 10 பீஸ் அடங்கியது 30, அதுவே செவ்வளநீர் 4.99, 10 பீஸ் அடங்கியது $42 நீங்க பெற்றுக்கலாம். சிரோன் கப்பல் வாழைப்பழம் ரம்புத்தான் மங்குஸ்தான் மாம்பழம் என்று சொல்லி ஏராளமான பழங்களுக்கான விற்பனையும் கூட இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். அதுவிலே சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், பூஜை பொருட்கள், அத்துடன் சமையல் உபகரணங்கள், மட்பாண்ட சமையல் உபகரணங்கள், பூமரங்கள், மரக்கறி கன்றுகள் சொல்லி அத்தனை தேவைகளுமே பூர்த்தி செய்வதற்கு நேரடியாக வரலாம். டப்ஸ்கோட் அண்ட் பிஞ்சந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்கள் திறந்திருக்கும்.

0: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7 பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9 6 4 7 2 9 3 5 8 9 9
1: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக் கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக் 2826 மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில் மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4080 416-446-4080
2: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
3: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
2: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
4: 10% down udan commercial mortgage.
2: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
5: Commerce Ventures 416-457-0651
4: 416-457-0651 Some conditions may apply.
6: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்று மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர் 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.
1: FIFA உலகக்கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7

0: நேரம் காலை 11:37 வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் வானம் நம்பிய நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
1: செலசி பர்னிச்சரின் கிராண்ட் ஜூலை ஃபேக்டரி கிளியரன்ஸ் சேல் இந்த வாரத்துக்கு மாத்திரம் நீடிக்கப்பட்டுள்ளது. செலசி பர்னிச்சர் ஒரு பர்னிச்சர் ஃபேக்டரியாகவும் இருப்பதால் மிடில் மேன் மார்க்அப் இல்லாமல் ஃபேக்டரி டைரக்ட் விலையில் வாங்கலாம், ஆயிரக்கணக்கில் சேமிக்கலாம். அழகான பூஜா யூனிட்ஸ் $150 தொடக்கம், மேட்ரஸஸ் $100 தொடக்கம். பிரீமியம் சோஃபா அண்ட் லவ் சீட் ரிக்ளைனர் இரண்டையும் $1,500 வாங்கினால் மேட்சிங் ரிக்ளைனர் சேர் $100 மட்டுமே. இந்த வாரம் மட்டுமே இந்த சலுகை. செலசி ஃபர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ ஸ்காபரோ, 416-731-7044.
0: நம்பிக்கையை தருகின்ற நல்ல விடயங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் அப்படி என்று சொல்லியிருந்தோம். இந்த விடயம் எங்கே இடம்பெற்றிருக்கிறது என்று கேட்டால் டெக்சாஸில் ஃப்ரிஸ்கோவில் ஒரு 21 பெண் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் வந்து இப்பொழுது எல்லோராலும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவருடைய ஃப்ரண்ட் போர்ச் பேக்கரி மிகவும் பிரபலமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பே ஒவ்வொரு சனிக்கிழமையும் இவரின் வீட்டிற்கு வெளியில பாத்தீங்கன்னா பெரிய ஒரு வரிசை வந்து காத்திருக்கிறதா. அதாவது அதுல அவங்க நேபர்ஹுட் அங்க இருக்கிற பலர் வந்து இவங்கட வீட்டுக்கு முன்னுக்கு வந்து இந்த லோன் இருக்கு, இந்த லோன்ல வந்து சேர்ஸ் எல்லாம் போட்டுட்டு தாங்கள கொண்டு வந்த காஃபிய வந்து குடிச்ச வண்ணம் சூரிய உதயத்திற்கு முன்பே அவங்க வந்து அந்த வரிசையில வந்து காத்து கொண்டிருக்கிறாங்களாம். ஏராளமான பேக்ட் குட்ஸ் வந்து இந்த ஆஞ்சலா என்கின்ற ஒரு 21 ஆன பெண் வந்து பேக் பண்ணி விற்பனை செய்து வருகின்றார். ஆனால் இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதற்காக இந்த 21 ஆஞ்சலா வந்து அதிகாலை 2:30 எழுந்திருக்கிறாரா.
1: ஆமா, அப்பதான் சுட சுட வந்து எல்லாம் 8 வந்து ஓபன் பண்றாங்க போல இருக்கு லைன. அதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி பல பேர் வந்து லைன் வரிசை கட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு வந்து டேஸ்டா இருக்குமா, அவங்களோட சவர்டோ பிரெட் ஆகட்டும், இங்கிலீஷ் மஃபின்ஸ் ஆகட்டும், அப்புறம் ஓட்ஸ் கிரீம்ஸ் பை அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்குமா. சரி, எதுக்கு நிறைய கடை இருக்கு, எதுக்கு இங்க வர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க அந்த கொரோனா டைம்ல 2020 ஒரு அப்பனா ஒரு 15 இருக்குமா அவங்களுக்கு. ஸோ 15 இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பேஷனுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கிங் செஞ்சு பக்கத்து வீட்டில் கொடுக்கறது, நெய்பர்ஸ் கொடுக்குறது, அப்படியே சேல் பண்ண ஆரம்பிச்சு எல்லாருமே பிடிச்சி போய் எல்லாருமே வந்து சார் நம்ம வீட்டு பொண்ணு தானே, நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு தான், நல்லா வளரட்டும்னு சொல்லி அவங்களும் வந்து அப்படியே ஒரு இந்த லோக்கல் லோக்கல் பிசினஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணலான்னு சொல்லி அவங்களும் வந்து வந்து இவங்களும் டேஸ்ட் பிடிச்சி போக அப்படியே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிக்கெட் திருவிழா மாதிரி தான் ஆகிட்டு இருக்கு. எவ்ரி சாட்டர்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் அப்படியே ஜெய ஜெயின மக்கள் கூட்டமாக இருக்கும். கிட்டத்தட்ட 100 மேலே இந்த பைஸ் பண்ணுறது, மஃபின்ஸ் பண்ணுறதுலாம் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 எல்லாமே வந்து வித்து தந்துருமா.
0: ஆமாம், அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் தான் இந்த விஷயம் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க வாரவங்க எல்லாருமே சொல்றாங்க என்னன்னா நாங்க எல்லாருமே அவருக்கு ஆண்டிஸ் எல்லாருமே நாங்க உறவினர்கள் போலதான். ஏனென்றால் அவருக்கு நாங்கள் நிறைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் சப்போர்ட்டையும் தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டே இருப்போம். ஏனென்றால் 21 15 தொடங்கிவிட்டார். ஆனால் 21 வந்து அவர் ஒரு பேக்கரிக்கு வந்து உரிமையாளராக இருக்கிறார் என்ன ராஜேஷ்.
1: கண்டிப்பா ஒரு சின்ன பேஷனால ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சின்ன தொழில் முனைவராக தான் மாறிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பெரிய கனவு இருக்கலாம் அவங்களுக்கு, இன்னும் பேக்கரி பெரிய பேக்கரி வைக்கணும், இன்னும் வந்து நிறைய பிரான்ச்சஸ் தரணும் அப்படின்ட்டு. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னா அந்த லோக்கல் பிசினஸ் சப்போர்ட் பண்றது, அது மட்டும் இல்லாம பக்கத்து வீட்டு பொண்ணு நல்லா வளரட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த நல்ல மனசு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து இவங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு, அதை நம்ம பாராட்டணும்.
0: இந்த மாதிரியான நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக உங்களோடு 1 வரை பகிர்ந்து கொண்டே இருப்போம்.

0: East FM. Where are you? Weekend East FM 102.7. Weekend East FM. The greatest radio
1: station. உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் பின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் உணவு சாவடிகள், வணிக சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள், இன்னும் பல. அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 மோனிசேரன் பின் சந்திப்பில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE Legendary Super All Wheel Drive உடனும் 10-year warranty உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸ் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன், 4-7-8-6-0-7-0-0-2.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சேரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862
4: விஜயா
2: ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் October 24th விஜய் புரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபணம் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
5: 416-900-4599.
6: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் FM.
7: ஈஸ்ட் FM.

0: 11:52 வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் மேல் வானம் நம்ம அதை கேட்டு இருக்கிறோம். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் தகவலை அறிந்துகொள்ளலாம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனையை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான விற்பனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய இல்லங்களுக்கான பொருட்களை நீங்க பெற்றுக்கணும் அப்படின்னு சொன்னா நேரடியாக பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக மீன் சந்தையில் வருகின்ற பொழுது சீவா பவுண்ட் 7.90, திரளை பவுன் 6.90, சூடை பவுன் 3.90, பால் சுரா 7.90, லென்ஸ் நேப்பர் 9.90, ஊர்கோழி 6.90, 3 பெறுகின்ற பொழுது 19.90, சிக்கன் பிரஸ்ட் 7.90, சிக்கன் லெக் 2.49, ரால் பவுன் 4.90, கணவாய் பவுண்ட் 7.90, ஆற்றாச்சி பவுன் 10.90, சிரோன் கொடுவா சீலா பாறை சுவா பாறை திருக்கை குருவிலி ஓரா ஒட்டி தளபத் கிங்ஃபிஷ் செட்டு நீங்க பெற்றுக்கலாம். பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் மரணம் செய்தும் தருகின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில். பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கலாம். இந்த வாரம் குறிப்பாக எட்டு தேசிக்கா 1.99, கோவா 99 சென்ட்ஸ், பூசணிக்காய் பவுன் 1.49, பட்டர்நட் 1.29, தக்காளி பழம் 1.29, முருங்கைக்காய் பவுன் 6.90, ராசவள்ளி கிழங்கு 3.90, புடலங்காய் 2.90, மரவள்ளி கிழங்கு 1.49, ஜிஞ்சர் 2.90, ஊர் சின்ன வெங்காயம் 5.99, குயிக்கம்பர் 1.29, அதுபோலே 10 பவுன் உருளைக்கிழங்கு 4.99, பெல் பெப்பர் 2.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுபோலே பல வகைகளை கூட பெற்றுக்கொள்ள முடியும். ஒரேஞ்ச் பவுன் 1.29, சின்ன ஓரேஞ்ச் 1.99, ஆப்பிள் 1.99, ரெட் கிரேப்ஸ் 1.99 சென்ட் பவுன்ஸ் ஆக பெற்றுக்கலாம். அதேபோல ஸ்ட்ராபெரி பேக்கெட் வந்து 1.99, பப்பாப்பழம் 1.99, செரி பவுன்ஸ் 3.99, மாதுளம்பழம் 2.49, ரெட் பிளம்ஸ் 2.99, கோல்டன் பெரி 2.99, ப்ளூபெரி பேக்கெட் வந்து 3.99, கொய்யாப்பழ பாக்ஸ் வந்து 3.99, பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது 1.49, ஃப்ரெஷ்ஷான பச்சைகளநீர் 3.99, 10 பாக்ஸ் பீஸ் அடங்கிய பாக்ஸ் எடுக்கின்ற பொழுது $38, சவுளநீர் 4.99, 10 பீஸ் அடங்கிய பாக்ஸ் வந்து $42 நீங்க பெற்றுக்கலாம். சிலோன் கப்பல் வாழைப்பழம் ரம்புட்டான் மங்குஸ்தான் அத்தனை நன்னாசி பழம் மாம்பழ பாக்ஸ் சொல்லி ஏராளமான பழங்கள் குறிப்பாக இந்த கோடை காலத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நேரடியாக வருகின்ற பொழுது வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு ஒரு டென்டில் தாயகத்து பழங்களுக்கான ஒரு சேல் கூட இங்க இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. அதனை கூட நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பல நூற்றுக்கணக்கான மளிகை பொருட்கள் மிஸ்டர் குடாஸ் பாப்போல் ரைஸ் 12.99, 6 பவுண்ட்ஸ் கரும்பு சீனி 7.99, 300 கிராம் மேகி கோகனட் பவுடர் 3.99, 5 டெர்மே சோயா 3.99, 3 லிட்டர் சன்ஃபிளவர் ஆயில் குறிப்பாக 8.99 நீங்க பெற்றுக்கலாம். 1.50 மில்லியன் நல்லெண்ணெய் 7.99, 8 பவுண்ட்ஸ் ரவை 7.99, 3 கரிச்சந்திரா நூடிஸ் $6, 900 கிராம் மிளகாத்தூர் 8.99, 3 டின் ஃபிஷ் 4.99, 8 பவுண்ட் பசுமை ரைஸ் 8.99, எம்டி பிராண்டின் சில்லி கார்லிக் சோஸ் அத்துடன் கொட் சில்லி சோஸ் பாபிக்கு சொல்லி அத்தனையுமே நீங்க 3.49 படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே ஏராளமான சுவாமி படங்கள் சுவாமி சிலைகள் பூஜை பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். அதுபோலவே சமையல் உபகரணங்கள் மட்பாண்ட சமையல் உபகரணங்கள் பூமரக்கன்றுகள் மரக்கறிக்கன்றுகள் சொல்லி என்னென்ன தேவைகளோ அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு நேரடியாக வரலாம். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாராந்த விற்பனையை வழங்குகின்றார்கள். உங்களுடைய இல்லங்களுக்கான அத்தனை பொருட்களையும் ஒரே கூறுங்கள் பூர்த்தி செய்வதற்கு நேரடியாக வரலாம். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு தாயத்து பழங்களுக்கான ஒரு விசேட சேலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்.

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நேகரா ஃபால்ஸ் பீரபரோ கிங்ஸ்டன் பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில் 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
2: முரளி பஸ் வழங்கும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் சுற்றுலாக்கள். ஜூலை 18-19 தேதிகளில் வால்மரிட் முருகன் தேர், மோன்றியல் சுற்றுலா, ஓரிரவு தங்குமிட வசதியுடன். அமெரிக்க சுற்றுலா ஜூலை 23, 24, 25, 26 மற்றும் ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 நான்கு நாட்கள். நியூயார்க் சிட்டி புதிய நாராயண் கோவில் தரிசனம், ஒயிட் ஹவுஸ், பிட்ஸ்பர்க் டெம்பிள், அவுட்லெட் ஷாப்பிங், 3 இரவு தங்குமிட வசதியுடன். தொடர்புகளுக்கு முரளி 416-455-3514
3: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388 416-649-6388.
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS கார்கோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS கார்கோ.

0: நேரம் சரியாக நண்பகல் 12 மணி.
1: இது சாட்டர்டே நூன் ரெட்ரோ டியூன் ஆன் வானம் நமதே.

0: சாட்டர்டே நூன் ரெட்ரோ ரெட்ரோ டியூன் ஆன் வானம் நமதே வானம் நமதே. நேரம் நண்பர்கள் 12:06 வீக்கெண்ட் ஈஸ்டர் ஃபெமில் வானம் நமதே நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
1: ஈஸ்ட் எஃப்எம் கான்டெக்ட் பண்ணுறதுக்கு 416-824-1212 நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம். இல்லைனா ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற மெயிலுக்கும் நீங்கள் உங்களை தொடர்பு அனுப்பலாம்.
0: டொரண்டோவினுடைய காலநிலையும் இப்பொழுது பார்த்துவிடலாம். டொரண்டோவில் இப்பொழுது 24 degrees Celsius ஆக இருக்கின்றது. உடல்நிலையை பொறுத்தவரை 28 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 2% குறைவடைய போகின்றது. வானம் நம்பிய நிகழ்ச்சியில் நாங்கள் நம்பிக்கையை தருகின்ற நிலவடியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அடுத்த நம்பிக்கையை தருகின்ற நிலவடியம் இது. கடந்த 34 கோடி காலங்களாக ஜப்பானிய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் வியட்நாமின் கிராமங்களுக்கு சென்று இலவசமாக வாழ்வை மாற்றும் அறுவை சிகிச்சைகளை வழங்கி வருகின்றார்களாம். இதை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா 3 தசாப்தங்களுக்கு மேலாக ஜப்பானை சேர்ந்த தன்னார்வ மருத்துவ நிபுணர்கள் குழு ஒன்று பிளவுபட்ட உதடுகள் மற்றும் அன்னங்களுடன் பிறந்த குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு ஆரோக்கியமான மகிழ்ச்சியான எதிர்காலத்திற்கான ஒரு வாய்ப்பை முற்றிலும் இலவசமாக வழங்கும் ஒரு நோக்கத்துடன் வியட்நாமின் கிராமப்புறங்களுக்கு பயணம் செய்து வருகின்றது. அது மட்டுமல்லாமல் ஒரு தனிப்பட்ட மனிதாபிமான பணியாக தொடங்கிய இது கருணையின் ஒரு குறிப்பிடத்தக்க பாரம்பரியமாக இப்பொழுது வளர்ந்திருக்கின்றது.
1: ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி 1993 ஒரு சின்ன எஃபர்ட்டாக ஆரம்பிச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா 34 வருஷமாக எவ்ரி இயர் 9 days மேலே நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் அப்புறம் அங்கே இருக்க நர்சஸ் அவங்கெல்லாம் சேர்ந்து இங்கேருந்து ஜப்பான்லேருந்து போய் வியட்நாமுக்கு, வியட்நாம் வந்து தெரியும் அது ஒரு ஏழை நாடு, அங்கே வந்து நிறைய வந்து இந்த மாதிரி பிலோ பாவர்ட்டியில் இருக்க நிறைய பேர் இருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் சொன்ன அந்த கிளெஃப்ட் லிப் இருக்கு பார்த்தீங்களா, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க, நேரில் சில குழந்தைகளை பார்த்துருப்பீங்க, அது எல்லாருக்குமே வந்து ஏழை பணக்காரர் அப்படின்னு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்குமே வர்ற ஒரு விஷயம். சின்ன விஷயம் என்னன்னா உதடு வந்து அவங்க மூக்கோட அப்படி கொஞ்சம் சேர்ந்துருக்க மாதிரி இருக்கும், அது பார்க்கும்போதே நம்மளுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். அந்த குழந்தைங்களுக்குமே வந்து அதனால வந்து அவங்க மற்ற குழந்தைகள் மாதிரி இல்லையோ நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு தாழ்வு மனப்பான்மை கூட ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ எவ்வளவு வசதி இருக்கிறவங்க அந்த சர்ஜரி செஞ்சுட்டு அதை கியூர் பண்ணிட்டு ஓகே எல்லாம் சரியாச்சுன்னு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி வசதி குறைபாடு இருக்கிறவங்க இதுக்கெல்லாம் வந்து நம்ம அறுவை சிகிச்சை பண்ணணுமா, என்ன அதனால உங்களுக்கு பெரிய உங்க டே டு டே லைஃப்ல பெருசா ஒன்றும் இம்பாக்ட் இருக்காது. இருந்தாலும் ஒரு உங்களை பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு உங்க மனசு உங்களுக்கே தெரியாம வந்து கொஞ்சம் வளர வளர வந்து சோர்வடி தொடங்கி அப்புறம் தாழ்வு மனப்பான்மைக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் வந்து இந்த பவுண்டேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ஒரே குறிக்கோள் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு குழந்தையும் தான் பிறந்ததுக்காக சந்தோஷப்படணுமே தவிர நான் ஏன் இப்படி பிறந்திருக்கேன்னு சொல்லி யாரும் வருத்தப்படக்கூடாது, அந்த உணர்வை வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே நாங்க இந்த மாதிரி ஆர்வம் தரோம்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த பவுண்டேஷன்ல.
0: ஆமா, ஜப்பான் கிளாஃப்ட் பலட் பவுண்டேஷன் இவர் இந்த பேரை கொண்ட இந்த பவுண்டேஷன் வந்து இதுல வந்து 58 தன்னார்வ மருத்துவர்கள், அது மட்டுமல்லாமல் பல் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் வந்து இதுல வந்து உள்ளடங்குறாங்களாம். இவங்க வந்து அங்கே சென்று அங்கே அந்த குழுவினர் வந்து 9 நாட்கள் நோயாளிகளை மதிப்பீடு செய்வதிலும் புன்னகையை மட்டுமல்லாமல் தன்னம்பிக்கையும் வாய்ப்புகளையும் மீட்டெடுக்கும் அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்வதில் இவர்கள் வந்து தங்களுடைய அந்த விடயங்களை வந்து செலவிட்டு வருகின்றார்களாம்.
1: ஆமாம், இல்லை ப்ரொஃபஸர் நகாட்டோ நட்சுமி அவர் தான் வந்து இதில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இது வந்து வியட்நாம் வந்து எனக்கு இப்போது கிட்டத்தட்ட ஒரு வீடு மாதிரி ஆயிடுச்சு, ஹோம் டவுன் மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா வருஷம் நான் வந்து பார்க்கறதால இங்கே வரும்போதே எனக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 3000க்கும் மேற்பட்ட சர்ஜரி பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் கடந்த 30 வருஷத்துக்கு மேலே. அதில் குறிப்பாக இப்போ சமீபத்தில் அந்த சர்ஜரியில் அந்த குழந்தையோட அம்மா வந்து சொல்லும்போது, இந்த குழந்தை உலகத்துக்கு வர்றதே வந்து வேண்டான்னு சொல்லி என்னோட உறவினர்கள்லாம் சொன்னாங்க, இந்த குழந்தைய வர வேணாம்னு சொல்லி இருந்தாலும் நான் போராடி இந்த குழந்தைய பெற்றெடுத்தேன். இந்த பெற்றெடுத்த பிறகு இதை மாதிரி பார்க்கும்போது இன்னுமே வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. சரி நம்ம இவ்வளோ கொண்டு வரணும்னு நினச்சது, ஆனால் இந்த குழந்தைக்கு இப்படி இருக்கே அப்படின்ட்டு அது காசு இல்லைன்ற போது இன்னுமே வந்து மன மனசில் இருந்துச்சு. ஆனால் இந்த ஃபவுண்டேஷன் மூலமாக இந்த மாதிரி ஃப்ரீயாக அவங்க சர்ஜரி பண்ணது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு எனக்கு, இந்த குழந்தைக்குமே வந்து ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணும்னு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஆமாம், இந்த மாதிரியான நம்பிக்கை தருகின்ற நல்லபடியங்கள் ஆங்காங்கே உலகில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவற்றை எடுத்து வருகின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் வானம் நமதே இருக்கின்றது. பாபு கேட்டரிங் வழங்கும் சம்மர் ஸ்பெஷல் வீக்கெண்ட் ஸ்பெஷலாக வாழையிலையில் பிட்டு, ரால் தொக்கு, கணவாய் தொக்கு, நண்டு பொரியல், நாட்டுப்புற மீன் பொரியல், சம்பல் மிளகாய் பொரியலுடன் 14.95. வாழையிலையில் ஊராடு, உர்கோழி, ஃபிஷ் கட்லெட், மீன் பொரியல், முட்டை பொரியல், நெத்தலி பொரியல், இன்னும் பல. திங்கட்கிழமை சிக்கன் பாஸ்டா 7.95. பாபு கேட்டரிங் உங்களை வரவேற்கின்றது.

0: நேரம் நண்பர்கள், 12:14 வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் வானம் நம்பிய நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ள போகின்றோம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் குறிப்பாக தாயத்து பழங்களுக்கான ஒரு டென்ட் சேல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் வெளியே வருகின்ற பொழுது நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு ஒரு மாபெரும் டென்ட் சேலாக தாயகத்து பழங்கள், குறிப்பாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷான இளநீரை பெற்றுக் கொள்ளலாம். 3.99 பெற்றுக் கொள்ள முடியும். 10 பீஸ் அடங்கிய பாக்ஸ் எடுக்கிற பொழுது $30, செவ்வளநீர் 4.99, 10 பீஸ் எடுக்கிற பொழுது $42 பெற்றுக் கொள்ளலாம். உடனுக்குடன் வெட்டியும் தருகின்றார்கள். அதே போல சிலோன், கப்பல், வாழைப்பழம், ரம்புட்டான், மங்குஸ்தான், மாம்பழம், அன்னாசி பழம், கொய்யாப்பழ பாக்ஸ் என்று சொல்லி பெற்றுக்கலாம். கொய்யாப்பழ பாக்ஸ் வந்து 3.99 நீங்க பெற்றுக் கொள்ள முடியும். பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது 1.49 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஏராளமான பழங்கள் எல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக ஒரேஞ்ச் 1.29, சின்ன ஒரேஞ்ச் 1.99, ஆப்பிள் 1.99, ரெட் கிரேப்ஸ் 99 சென்ட் பவுன், ஸ்ட்ராபெரி பேக்கெட் 1.99, பபா பழம் 1.99, சரி 3.99, மாதுளம் பழம் 2.49, ரெட் பிளம்ஸ் 2.99, கோல்டன் பெரி பேக்கெட் வந்து 2.99, ப்ளூ பெரி பேக்கெட் வந்து 3.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஏராளமான பழங்கள் எல்லாம் இப்பொழுது டென்ட் சேலாக தந்து கொண்டிருக்கின்றார்கள். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். மட்டு தேசிக்கா 1.99, கோவா 99 சென்ட், பூசணிக்காய் 1.49, பட்டநாட்டு 1.29, தக்காளி பழம் 1.29, முருங்கைக்காய் 6.99, ராசவள்ளி கிழங்கு 3.99, புடலங்காய் 2.99, மரவள்ளி கிழங்கு 1.49, ஜிஞ்சர் 2.99, ஊர் சின்ன வெங்காயம் 5.99, கியூக்கம்பர் 1.29, அதுபோல 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 4.99, பெல் பெப்பர் 2.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் குறிப்பாக மிஸ்டர் குடாஸ் பாப்போல் ரைஸ் 12.99, 6 பவுன்ஸ் கரும்பிசீனி 7.99, 300 கிராம் மேகி கோகனட் பவுடர் 3.99, 5 டெல்மேசோயா 3.99, 3 லிட்டர் சன்ஃபுல் ஆயில் 8.99, 750 மில்லி நெல்லெண்ணெய் 7.99, 8 பவுன்ஸ் ரவை 7.99, 3 கரிச்சந்திரா நூடிஸ் $6, 900 கிராம் மிளகாத்தூள் 8.99, 3 டென்ஃபிஷ் 4.99, 8 பவுன் பசுமை ரைஸ் 8.99, எம்டி பிராண்டின் சில்லி, கார்லிக், கொச்சில்லி, பாபிக்கு சோஸ் ஒவ்வொன்றும் 3.49 படி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். என்னும் ஏராளமான பொருட்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல மீன் பந்தியிலே விஷேட விற்பனை வருகின்ற பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சீலா பவுண்டு 7.99, திரளி பவுண்டு 6.99, சூடை 3.99, பால்சுரா 7.99, லென்ஸ் நெப்பர் 9.99, ஊர்கோழி 6.99, 3 டேப்பர்கின்ற பொழுது 19.99, சிக்கன் பிரஸ்ட் 7.99, சிக்கன் லேக் 2.49, ரால் பவுண்ட் 4.99, கணவாய் பவுண்டு 7.99, ஆட்ரோச்சி பவுண்ட்ஸ் 10.99, சிரோன், கொடுவா, சீலா, பாறை, சுவா, பாறை, திருக்கை, ஓரா, ஒட்டி, தளபத், கிங்ஃபிஷ் என்று சொல்லி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். கோடை காலத்தில் நீங்கள் உங்களுடைய பாபிக்கு தேவையான அத்தனை மீட் வகைகளும் மரணித்து செய்திருந்தார்கள். உங்களுடைய பாண்டி கேட்ட வகையில் நீங்கள் ஓர்டர் செய்தும் பெற்றுக்கொள்ளலாம். இங்கே வருகின்ற பொழுது ஏராளமான சமையல் உபகரணங்கள், மட்பாண்ட சமையல் உபகரணங்கள், பூஜை பொருட்கள், சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள் என்று சொல்லி அத்தனையுமே நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பூமரக்கண்டுகள், மரக்கறி கண்டுகள் சொல்லி விற்பனை ஆகி கொண்டிருக்க அதனை கூட நீங்க பெற்றுக்கொள்ளலாம். கோடை காலத்தை முன்னிட்டு விசேடமாக நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு ஒரு மாபெரும் தாயகத்து பழங்களுக்கான ஒரு டென்சியல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான தாயத்து பழங்களை கூட நீங்க நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம். சுத்தம் தரம் மலிவுடன் டப்ஸ்கோடன் பிஞ்ச் அந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாராந்த விற்பனையை வழங்குகிறார்கள். வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கிறோம்.

0: எவரெஸ்ட் பர்னிச்சர் இப்போது மேட்ரஸ்களின் மாபெரும் மலிவு விற்பனையை வழங்குகிறது. அனைத்து வகை மேட்ரஸ்களையும் மிக குறைந்த விலைகளில் பெறலாம். எவரெஸ்ட் பர்னிச்சர் உற்பத்தியாளராகவும் உள்ளதால் உங்களுக்கு தேவையான மேட்ரஸ்களை வேண்டிய அளவுகளில் தரமாக செய்தும் தருகிறார்கள். 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
1: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
4: Wow, அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
5: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
6: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanicum Middlefield, Ikumidayal. Ingu mattume Dr. Pavithra Nandishwarar survey valangukirar. 416-299-1020.
7: டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் பெற்று சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காம்பரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார். புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த வகையான டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி விகிதம் மற்றும் பல சிறப்பு சலுகைகளுடன் வாங்க இன்றைய சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பன் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காம்பரோ, 416-720-7439.
8: சித்ரா செல்வநாதன் உங்களுக்காக காத்திருந்தேன். வாங்கோ பார்க்கலாம்.
5: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், மூன்றலில். ஜூலை 11-12 சனி ஞாயிறு காலை 10 முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
9: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
10: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
11: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
10: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
12: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே போடும்.

0: ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட்டுள்ளது எனவும் அதனூடாக பயணிக்கும் கப்பல்கள் தாக்கப்படாது என்றும் ஈரான் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. ஈரானின் முன்னாள் அதியுயர் தலைவரின் இறுதி நிகழ்வில் தம்மை கொல்ல வேண்டும் என அழைப்பு விடுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி ஈரான் மீது மேலதிக தாக்குதல்கள் நடத்தப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்கள் தனது 88வது வயதில் மறைந்தார். 1938 ஆண்டு ஆந்திராவில் பிறந்த எஸ் ஜானகி 1957 ஆண்டு தமிழ்நாட்டில் தமது திரை இசை பயணத்தை ஆரம்பித்தார். தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி அடங்கலான பல்வேறு மொழிகளில் 40,000 மேலான பாடல்களை அவர் பாடியுள்ளார். சிறந்த பாடகிக்கான இந்திய தேசிய திரைப்பட விருதுகளை 4 முறை வென்ற எஸ் ஜானகி அவர்கள் 2013 ஆண்டு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டபோது அது மிகவும் தாமதமாக வழங்கப்படுவதாக கூறி நிராகரித்திருந்தார்.
0: இலங்கையின் தற்போதைய அரசாங்கமும் முன்னைய அரசாங்கத்தைப் போலவே சர்வாதிகார ஆட்சியை நோக்கி செல்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விமர்சித்துள்ளார். மக்களின் கருத்து சுதந்திரத்தை அரசாங்கம் மீறுவதாகவும் மக்களின் பிரச்சினைகளுக்காக குரல் கொடுக்கும் எதிர்க்கட்சிகளின் உரிமையை தடுப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 4 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0412-642. Some condition apply.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க்,
3: 10,000 சதுரடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
4: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
3: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
4: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
3: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
4: அகரம் பட்டுக்களின் சிகரம்,
5: ஸ்காபரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
6: நல்ல பாட்டு, நாலு விஷயம், எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்
7: .3 தலைவா பொம்மன செம்மா மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆர்.

0: நேரம் நண்பர்கள், 12:45 வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் வானம் நம்பிய நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ள போன்றோம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான விற்பனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் வருகின்ற பொழுது மீன் சந்தையில் சீலா பவுன் 8.80, திரளை பவுன் 6.80, சூடை பவுன் 3.80, பால்சுரா 7.80, அதேபோல லேன் ஸ்னைப்பர் பவுன் 9.80, ஊர்கோழி 6.80, மூன்றை பெறுகின்ற பொழுது 19.80, அதேபோல சிக்கன் பிரஸ்ட் பவுன் 7.80, சிக்கன் லேக் 2.49, ரால் பவுன் 4.80, கணவாய் பவுன் 7.80, ஆட்ரஜி பவுன் 10.80, சிலவன் கொடுவா, சீலா, பாறை, சுவா பாறை, திருக்கை, குருவிழி, ஓரா, ஒட்டி, தளபத், கிங்ஃபிஷ் என்று சொல்லி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் மரணிட் செய்து தருகின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தில் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். எட்டு தேசிக்கா 1.90, கோவா 99 சென்ட்ஸ் பவுன்ஸ், பூசணிக்காய் பவுன் 1.49, பட்டர்நாட் 1.29, தக்காளி பழம் பவுன் 1.29, முருங்கைக்காய் பவுன் 6.90, ராசவள்ளி கிழங்கு 3.90, புடலங்காய் 2.90, மரவள்ளி கிழங்கு 1.49, ஜிஞ்சர் பவுன் 2.90, ஊர் சின்ன வெங்காயம் 5.90, கிரிக்கம்பர் 1.29, அதேபோல சலரிக்காட்டு 1.49, 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 4.90, பெல் பெப்பர் 2.90 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஏராளமான பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல குறிப்பாக பல நூற்றுக்கணக்கான மளிகை பொருட்கள் இந்த வாரம் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. மிஸ்டர் குடாஸ் பாப்போல் ரைஸ் 2.90, 6 பவுன்ஸ் கரும்பு சீனி 7.90, 300 கிராம் மேகி கோகோனட் பவுடர் 3.90, 5 டெல்மே சோயா 3.99, அதுபோல 3 லிட்டர் சன்ஃபிளவர் ஆயில் 8.90, 750 மில்லி நல்லெண்ணெய் 7.90, 8 பவுன்ஸ் அவை 7.90, 3 கரிச்சந்திர நூடிஸ் $6, 900 கிராம் மிளகாத்தூர் 8.90, 3 டின்ஃபிஷ் 4.90, 8 பவுன்ஸ் பசுமை ரைஸ் 8.90, எம்டி பிராண்டின் சில்லி காலி கொட் சில்லி பாபிக்யூ சோஸ் அனைத்து 3.49 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஓரேஞ்ச் 1.29, சின்ன ஓரேஞ்ச் 1.99, ஆப்பிள் 1.99, ரெட் கிரேப்ஸ் 99 சென்ட், ஸ்ட்ராபெரி பேக்கெட் 1.99, பப்பாப்பழம் 1.99, சரி பவுன் 3.99, மாதுளம்பழம் 2.49 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல கோல்டன் பெரி பேக்கெட் வந்து 2.99, ரெட் பிளம்ஸ் 2.99 பவுன்ஸாக பெற்றுக்கலாம், ப்ளூபெரி பேக்கெட் 3.99, கொய்யாப்பழ பாக்ஸ் 3.99, பலாப்பழம் முழுமையாக பெறுகின்றப்பது 1.49, இளநீர் 3.99க்கு உடனுக்குடன் வெட்டி தருகிறார்கள். 10 பீஸ் அடங்கி பாக்ஸ் வந்து $30, செவ்வொழி 4.99, 10 பீஸ் அடங்கி பாக்ஸ் வந்து $42 நீங்க பெற்றுக்கலாம். சிலோன் கப்பல் வாழைப்பழம், ரம்புட்டான், மங்குஸ்தான், மாம்பழ பாக்ஸ், அன்னாசி பழம் என்று சொல்லி ஏராளமான பழங்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஏராளமான விற்பனை, குறிப்பாக தாயகத்து பழங்களுக்கான ஒரு டென் சேல், அதாவது நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு இந்த டென் சேலில் வருகின்ற பொழுது ஏராளமான பழங்களை பெற்றுக்கொள்ளலாம். சுவாயப்படங்கள், சுவாமி சிலைகள், பூஜை பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். சமையல் உபகரணங்கள், மட்பாண்ட சமையல் உபகரணங்கள் சொல்லி என்னென்ன தேவைகளோ அத்தனை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு டாப்ஸ் கோட் அண்ட் ஃபீன் சந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
0: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் வானம் நிறைந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஃபிஃபா பற்றிய மேலதிகமான விடயங்களையும் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளிருக்கின்றோம்.
2: ஆமாம், இன்னைக்கு ரொம்ப முக்கியமான 2 மேட்ச் இருக்குது. இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் ஃபைனல்ஸ். இதில் போகிறவங்க தான் எதிர மோதுவாங்க அடுத்த ரவுண்டு செமிஃபைனல்ஸில். அர்ஜென்டினாவுக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் இடையேயான ஒரு மேட்ச் இருக்குது 9 மணிக்கு. அர்ஜென்டினாவில் ஏற்கனவே தெரியும், நம்ம மெஸ்ஸி இருக்காரு, ஸ்டார் பிளேயர். அவருடைய இதுதான் கடைசி கேமாக இருக்குமா இந்த வேர்ல்டு கப்பில், இல்லை இது செமிஃபைனலுக்கு போவாரா, செமிஃபைனலுக்கு போய் ஃபைனலுக்கு போவாரா அப்படின்றது இன்றைக்கி தெரிய போகுது. இன்னொரு கேம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்வேக்கும் இங்கிலாந்துக்கும் 5 மணிக்கு நடக்குது. நார்வேயில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பேரில் வந்து ஒரு ஹாலந்து நாட்டை சேர்ந்தாக இருந்தாலும், ஏன்னா பேரே வந்து ஹாலந்து, அவர் பேர் ஸ்டெர்லிங் ஹாலந்த். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் அப்படியே உயரமாக இருப்பார், நல்லா முடியெல்லாம் விரிச்சு போட்டுவிடும். எதிரில் வந்தாலே என்னால் பயமாக இருக்கடா, அந்த கருப்பம் படத்தில் வரும் பார்த்தீங்களா சூர்யா, அவர் ஓடி வரும்போது பயமாக இருக்கும், அதை மாதிரி இருக்குன்னு எல்லாருக்கும் ஃபீல் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு வெறி கொண்டு ஆடக்கூடியவர். அவருக்கு எதிராக அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேர்லே வந்து ஹரிக்கேன் வச்சிருக்காரு, அவர் சூறாவளியாக வருவார், பேர் வந்து ஹாரி கேன், எல்லாரும் வந்து ஹரிக்கேன் செல்லமாக கூடுவாங்க, ஏன்னா அந்தளவுக்கு பரபரப்பாக ஆடுவார் இங்கிலாந்துலேருந்து. ஸோ இங்கே ரெண்டு பேருக்குமே சூப்பரான போட்டி இருக்க போது. இரண்டு கேமுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பரபரப்பாக நெயில் பைட்டிங் ஃபினிஷாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த கேம் என்ஜாய் பண்ணுவீங்க. அடுத்ததாக வரப்போது மொத்தமே 3 மேட்ச் தான் இருக்கு, இன்னைக்கு விட்டிங்கன்னா 2 செமிஃபைனல் 1 ஃபைனல். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபீஃபா 2026 இந்த இறுதி வாரத்தில் நம்ம இருக்கிறோம்.
0: சரி, இந்த விடயத்தோடு நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போன்றோம். அதற்கு முதல் ஃபீஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸிற்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இன்று நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நேர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்கு கலையத்தில்
2: சஞ்சயன் மற்றும் சுரேகா.
0: மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள்
2: உங்கள் அன்பு நண்பன் ராஜேஷ்,
0: மற்றும் உங்கள் அன்பின் அபர்ணா ஏஜே. நன்றி, நேர்களை வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.
3: மிருக நட்சத்திரே அடங்காப்படாரி ஜாதஸ்ய பேரன்னகட்டியோ
4: சுமதி சுமதி
3: சுமதி நாமதேயஸ் சிங்காரவேலன் லவ்வசிய வருங்கால ஒய்ஃபஸ்ய தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமினே அஷ்டோத்திர நம பூஜாஞ்சகரிஷ்யே. ஐயையோ போரியே போரியே.
4: அரே போ ரங்கா ஸ்ரீலங்கா கொப்பர தேங்க.

0: பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்,
2: 416-461-6401.
3: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973-589-9.
1: லக்வா கிச்சன் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17-18 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சேரன் பிஞ்ச் ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கட படிகளின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம், பார்க்கிங் இலவசம். ஜூலை 17-18 மார்னிங் சேரன் பிஞ்சில் ஆடி விழா 2026 4167572006.
5: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
0: பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7.

0: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
1: பாரிஜாத பூவே அந்த தேவலோக சேனை,
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம்.
1: பூவே பூவே பெண் பூவே,
0: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
2: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா.
3: நீங்கள் அவளுடன் ஆபத்து கொண்டிருக்கும்.
4: வணக்கம்.
5: ஒழுங்கா கண்டினியூ.
6: இயற்கை, அரசியல், சினிமா, பொது அறிவென்று பல்வேறு விதமான 8 கேள்விகளோடு உங்களை சந்திக்கும் கலகலப்பான 2 மணி நேரம்.
7: தாங்க முடியலையே.
6: கேள்விக்கான பதிலை 10 வினாடிகளில் சரியாக சொல்லி உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம். சனிக்கிழமைகளில் மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலிகளில் வருகிறது வெற்றி பாட்டு.
5: சூப்பரா இருக்குங்க.
8: நன்றி அபர்ணா மற்றும் ராஜேஷ். இனிமையான வணக்கம் அன்புடையங்களே. வணக்கம் சுரேகா.
9: வணக்கம் சஞ்சயன். எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
9: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
8: 11ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 வருடம் சனிக்கிழமை நேர்கள் அனைவரையும் வெற்றி பாட்டோடு ஏஸ்டெஃபமில் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. என்றும் வெற்றி பாட்டிற்காக 8 கேள்விகள் உங்களுக்காக நாங்கள் எடுத்து வந்திருக்கின்றோம். அந்த 8 கேள்விகளை தெரிவு செய்யலாம். 8 நேர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. 2 மணி நேரம் உங்களுக்காக இருக்கிறது. இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
9: 416-554-4040.
8: என்று உங்களுக்கு நல்லாவே தெரியும். இலக்கத்தை தெரிவு செய்வீர்கள். கேள்வியில் சொல்வோம். 10 வினாடிகளுக்குள் சரியான பதிலை நீங்க மட்டுமே சொல்லி அந்த வெற்றி பாட்டை வெற்றி கொள்ளலாம். ஒரு பதிலோடு கூடிய கேள்விகளாக அனைத்து கேள்விகளும் இருக்கும். இலகுவான கேள்விகளா, கஷ்டமான கேள்விகளான்னு சொல்லி இலக்கம் தெரிவு செய்து அங்கே கேள்வி சொல்ற நேரம் தான் நீங்க கண்டுபிடிப்பீங்க.
9: அப்பதான் எங்களுக்கே தெரியும்.
8: அப்பதான் எங்களுக்கே தெரியும். மட்டும் நீங்க சொன்னாலும் அதான் உண்மை.
9: வெளியில் 26 டிகிரி செல்சியஸ், 31 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். மாலை வேளையில் பார்க்கும்பொழுது 25 டிகிரி செல்சியஸ், 29 உணர இருக்கின்றோம். இதே போலவே நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையும் கூட ஒரு சூரிய வெளிச்சம் பிரகாசமான ஒரு நாளாக இருக்க போகின்றது. அதை கூடிய வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ், 30 உணர இருக்கின்றோம்.
8: வருகிற நாட்கள் எல்லாம் வெப்பநிலை அதிகரித்த நாட்களாக இருக்க போகிறது. ஆனால் ஹீட் அலர்ட் இன்னும் விடவில்லை. ஆனால் வெப்பநிலை அதிகரித்த சூரிய வெளிச்சம் நிறைந்த பொழுதுகளாக அமையப் போகின்றது என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு, எரிபொருள் விலை 2% நாளை நாளில் குறைவடைய இருக்கிறது.
9: ஆச்சரியக்குறி
8: இல்ல, சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன ஆச்சரியக்குறி? அதே போல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மூலமாக நீங்கள் கேட்கலாம். அதை தாண்டி உலக நாடுகளில் எங்க நீங்க போனாலும் ஈஸ்ட் எஃப்எம் .ca இருக்கின்றது. ஆண்ட்ராய்டு, ஆப்பிள், iOS இயங்குதளங்களை பயன்படுத்துகின்றவர்கள் எங்களுடைய ஆப்பினை தரவிறக்கம் செய்த நிகழ்ச்சிகளை துல்லியமான ஒலி தெளிவோடு நீங்கள் கேட்கலாம்.
9: அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212. நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
8: இவ்வளவுதான் கேட்டால பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் மூலமாக நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் தமிழிலும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நீங்கள் தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்களும் கேள்வி இலக்கத்தை தெரிவு செய்து கேள்வியை அறிந்து கொண்டு பதிலை 10 வினாடிகளுக்கு சொல்லி சரியான பதிலை சொல்லி வெற்றி பாட்டை வெற்றி கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தி வருகிறோம்.
9: 416-554-4040.

0: அன்னை தமிழ்நாட்டில் அனைவருக்கும் சொந்தந்தா ஒரு மணி ஏழு நிமிடம் ஏஸ்டெஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் இப்பொழுது மேட்ரஸ்களின் மாபெரும் மலை விற்பனையை வழங்குகின்றது. அனைத்து வகை மேட்ரஸ்களையும் மிக குறைந்த விலையில் பெறலாம். எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் உற்பத்தியாளராகவும் உள்ளதால் உங்களுக்கு தேவையான மேட்ரஸ்களை வேண்டிய அளவுகளில் தரமாக செய்தும் தருகின்றார்கள். 80 ஃபின்ஸ்டீன் ஸ்கேர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் ஃபர்னிச்சர்.
1: எட்டு கேள்விகளும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. நீங்களும் அழைக்கலாம். அழைத்து உங்களுக்கு விருப்பமான இலக்கத்தை வந்து நீங்கள் தெரிவு செய்யலாம். தெரிவு செய்தால் நாங்கள் அதில் ஒரு கேள்வியை சொல்லுவோம். கேள்வியை சொன்ன உடனே 10 வினாடிக்குள்ளே நீங்கள் அதுக்குரிய பதிலை சரியாக சொல்லணும். சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்குற வெட்டிப்பாட்டை தரதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்.
0: மறைமுக சொன்னாலும் அந்த ஒத்த சொல்ல சொன்னாலும் நீங்கள் ஆக்சப்ட் பண்ண மாட்டீங்க.
1: சரியானதை சொல்லணும்.
0: அதாவது நீங்கள் வச்சிருக்கிறது தான் உங்கள் பதிலாக சொல்லணும்.
1: கண்டிப்பாக இன்னைக்கு நாங்கள் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக தான் இருப்போம். ஏனெண்டா ஒரு பதில் தானே சஞ்சயன் வரும். அப்போ அந்த பதிலும் தெளிவான பதிலாக இருக்க வேண்டும்.
0: தெளிவான பதிலாக இருக்கணும். கொஞ்சம் கவனமாக தான் இருக்கிறீங்க. சரி, அதே போலவே ஃபீஃபா உலகக்கண்ண போட்டிகள் 2026 ட்ரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்டெஃப்எம் 102.7 என்ன நடக்குதுன்னு பார்த்தால் எதிர்பாராதே எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு
1: போயிட்டு
0: இருக்குது. பாத்தீங்கன்னா குவார்டர் ஃபைனல் பொறுத்த வரைக்கும் ஒட்டு மொத்தமாக முடிஞ்சதாண்டு கேட்டா இல்ல, ரெண்டு குவார்டர் ஃபைனல் முடிஞ்சிருக்கு. பிரான்சுக்கும் மொரோக்கோக்கும் இடையிலான போட்டி முடிந்திருந்தது. அதில் பிரான்ஸ் 2 கோல்களை பெற்று வெற்றி பெற்றது. அதே போலவே ஸ்பெயினுக்கும் பெல்ஜியத்துக்கும் இடையிலான போட்டி ஸ்பெயின் 2 கோல்களோடு கோல், பெல்ஜியம் 1 கோலை போட்டிருந்தது. அப்போ அதால் 2 கோலால் அவங்க ஸ்பெயின் வெற்றி பெற்றாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் செமிஃபைனலை பொறுத்த வரைக்கும் பிரான்ஸுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையிலான போட்டி எப்போ நடக்க போகுது என்றால் 14ஆம் தேதி இடம்பெற காத்திருக்குது. 14ஆம் தேதி வர்ற கிழமையில் நடக்க போகுது. அது ஒரு பக்கம் இருந்தால் மற்ற பக்கம் நாங்கள் வந்தோம்னு சொன்னால் இன்றைக்கு 11ஆம் தேதி இன்றைய நாள் மாலை 5 மணிக்கு நோர்வேக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான போட்டி இடம்பெற காத்திருக்கின்றது. அதே போல் எத்தனை மணிக்கு 9 மணிக்கு 9 மணிக்கு அடுத்த போட்டியாக அர்ஜென்டினாக்கும் சுவிட்சர்லாண்டுக்கும் இடையிலான போட்டி நடக்க இருக்கு. இதில் ஒரு கவலையான விஷயம் என்னன்னு சொல்லி லைவ் கமெண்ட்ரி கொடுக்கறதுக்கு எங்கிட்ட இடத்துல மச்சு இல்லையே, அதுக்கு என்ன செய்யலும் ஒன்றும் செய்யலாது. எனவே 5 மணிக்கு இடம்பெற போன்ற அந்த போட்டி பற்றிய தகவல் உடனுக்குடன் உங்களுக்கு தர நாங்கள் காத்திருக்கின்றோம். அதே போலவே தொடர்ச்சியாக நீங்கள் ஈஸ்டெஃப்எம்மோடும் இணைந்திருங்கள். இப்போ வெற்றி பாட்டுக்கு வாங்க, பாடலை வெற்றி கொள்ளுங்க. நாங்களும் பாடலை தர ஆவலாக காத்திருக்கிறோம். 1:10 அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 4155544040.

0: வைப்ரேஷன் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: பிக்கரிங்கில் ஜேஎச்ஏ என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், மூன்றலில். ஜூலை 11-12 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
2: ABS Mr. P. Singaraj வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
4: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்,
6: என்னது
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபனு செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி.
8: 416-900-4599.
9: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
10: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
9: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
11: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-706-704
12: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 முதல் 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421.
13: எப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.7.

0: எப்பவுமே அந்த பாடுற நேரத்தில் ஒரு ஆட்டம் அசைவு இல்லாமல் நின்ற நிலையில் அப்படி பார்க்க ஸ்டாண்ட் மைக் தான் கூடுதலாக அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்படி அதுதான் அப்படியே கண்ணுக்குள்ள நிற்கும். அந்த அளவிற்கு ஒரு ஒரு தீர்க்கமான ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடகியை நாங்கள் இப்போ இழந்திருக்கிறோம். ஜானகி அவர்கள் அதை விட எஸ்பிபி அவர்களை கூட என்கரேஜ் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வந்ததே அவங்க தான். அப்படிப்பட்ட ஒரு பெருமையும் அவங்களை சாரும். எத்தனையோ பாடல்கள் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு கச்சக்கமான பாடல்களை பாடியிருக்கிறாங்க. அவருடைய அந்த செய்தி என்பது உண்மையில ஏற்றுக்கொள்ள முடியாத செய்தி. அதே நேரத்தில் அப்படியான்னு சொல்லி கேட்குற அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கும் ஒரு செய்தியாக அமைஞ்சிருந்தது. 1:23 வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கோம். நீங்களும் உங்களோடு இணைந்து கொள்ளலாம். வெற்றி பாட்டில் பாடலை வெற்றி கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040.
0: நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கிக் கொண்டிருக்கிற மலை விற்பனை பற்றிய தகவல்களை இப்பொழுது கேட்கலாம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் ஏராளமான விற்பனைகளை வழங்குகிறார்கள். குறிப்பாக கோடை காலத்தை முன்னிட்டு குறிப்பாக வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு தாயகத்து பழங்களுக்கான ஒரு டென்ட் செயலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான பழங்கள் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது நீங்கள் இளநீர் ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் 3.99, 10 பீஸ் அடங்கிய இளநீர் பாக்ஸ் வந்து $30, செவ்வளநீர் 4.99, 10 பீஸ் அடங்கிய இளநீர் பாக்ஸ் வந்து $42 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சிலோன், கப்பல், வாழைப்பழம், ரம்புட்டான், மங்குஸ்தான், மாம்பழம், அன்னாசி பழம் என்று சொல்லி நீங்க இளநீர் பெற்றுக்கொள்ளலாம். பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது பவுன் 1.49 படியும். கொய்யாப்பழ பாக்ஸ் 3.99, ப்ளூபெரி பேக்கெட் பேக் வந்து 3.99, கோல்டன் பெரி பேக்கெட் வந்து 2.99, ரெட் பிளம்ஸ் பவுன் 2.99, மாதுளம்பழம் 2.49, சரி பவுன் 3.99, பப்பா பழம் 1.99, ஸ்ட்ராபெரி பேக்கெட் 1.99, ரெட் கிரேப்ஸ் 99 சென்ட்ஸ், ஆப்பிள் 1.99, சின்ன ஆரஞ்சு 1.99, ஆரஞ்சு 1.29. நியூ ஆப்ஷன் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம். வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு தாயகத்து பள்ளங்களுக்கான டென்ட் சேலையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நியூ ஆப்ஷன் சூப்பர் மார்க்கெட். அதுபோல பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். மட்டு தேசிக்கா 1.99, கோவா 99 சென்ட்ஸ், பூசணிக்காய் 1.49, பட்டநாட் 1.29, தக்காளி பழம் 1.29, முருங்கைக்காய் 6.99, ராசவள்ளி கிழங்கு 3.99, புடவங்காய் 2.99, மரவள்ளி கிழங்கு 1.49, ஜிஞ்சர் 2.99, ஊர் சின்ன வங்காயம் 5.99, குயிக்கம்பர் 1.29, அதேபோலே 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 4.99, பெல் பேப்பர் 2.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். மிஸ்டர் குடாஸ் பாபோல் ரைஸ் 2.99, 6 பவுன்ஸ் கரும்பு சீனி 7.99, 300 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் 3.99, 5 டெல்மே சோயா 3.99, 3 லிட்டர் சன்ஃபர் ஆயில் 8.99, 750 மில்லி நெல்லெண்ணெய் 7.99, 8 பவுன்ஸ் ரவை 7.99, 3 கரிச்சந்திரா நூடிஸ் $6, 900 கிராம் மிளகாத்தூள் 8.99, 3 டின் ஃபிஷ் 4.99, 8 பவுன் பசுமை ரைஸ் 8.99, MD பிராண்ட் சில்லி கார்லிக் கொச்சலி அதனுடன் பாபிக்கு சோசரி கூட 3.49 படி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே ஏராளமான பொருட்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். மீன் சந்தையில் இலங்கை இந்திய கரீபிய நாடுகள் இறக்குமதி செய்யப்பட்ட ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை பெற்றுக்கலாம். சீலா பவுண்ட் 7.99, திரளி பவுன் 6.99, சூடை பவுன் 3.99, பால்சுரா 7.99, லேன் சினேப்பர் 9.99, ஊர்கோழி 6.99, 3.99 பொழுது 19.99, சிக்கன் பிரஸ்ட் பவுண்ட் 7.99, சிக்கன் லெக் 2.49, ரால் பவுன் 4.99, கணவாய் 7.99, ஆட்டிறைச்சி பவுன் 10.99, சிரோன் கொடுவா சீலா பாறை சுவா பாறை திருக்கை குருவிலி ஓரா ஒட்டி தளபத் கிங் பிஷ் என்று சொல்லி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் மரணேட் செய்தும் தருகின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். இன்னும் ஏராளமான பொருட்கள் வித்தாகிக் கொண்டு இருக்கின்றன. குறிப்பாக சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், பூஜை பொருட்கள், சமையல் உபகரணங்கள், மட்பாண்டு சமையல் உபகரணங்கள், பூமரங்கள், மரக்கறி கன்றுகள் என்று சொல்லி அத்தனையுமே நீங்க பெற்றுக்கொள்ளலாம் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட். வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
0: 1:26 வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வெற்றி பாட்டிலே இணைந்து கொள்கின்ற முதலாவது நேயர் ராம், வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க ராம்?
3: நல்லா இருக்கிறோம், நீங்கள் இருவரும்?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். இன்றைக்கு வெற்றி பாடலை வெற்றி கொள்ள இந்த இலக்கத்தை தெரிவு செய்யலாம்.
3: 1-3-1-1-1.
1: உலகளவில் பிரபலமான சாக்லேட் பிராண்டு மன்னிக்கவும், உலகில் மிகவும் அதிக வெப்பநிலை கொண்ட நாடு எது?
3: சவுதி அரேபியா.
1: திருத்தலாம்.
3: கத்தார்.
1: திருத்தலாம்.
3: எகிப்த்.
0: இனி திருத்த முடியாது. நன்றி ராம். உலகிலே மிகவும் அதிக வெப்பநிலை கொண்ட நாடு எது என்று கேட்டால் குவைத். குவைத் தான் அதிக வெப்பநிலை கொண்ட நாடாக இருக்கின்றது. அதுதான் சரியான பதில்.
1: செலசி பர்னிச்சரின் கிராண்ட் ஜூலை ஃபேக்டரி கிளியரன்ஸ் சேல் இந்த வாரத்திற்கு மாத்திரம் நீடிக்கப்பட்டுள்ளது. செலசி பர்னிச்சர்ஸ் ஒரு பர்னிச்சர்ஸ் ஃபேக்டரியாகவும் இருப்பதால் மிட்மேன் மார்க்அப் இல்லாமல் ஃபேக்டரி டிரெக்ட் விலையில் வாங்கலாம். ஆயிரக்கணக்கில் சேமிக்கலாம். அழகான பூஜா யூனிட் $150 தொடக்கம், மெட்ரஸஸ் $100 தொடக்கம், பிரீமியம் சோஃபா அண்ட் லவ் சீட் ரிக்ளைனர் இரண்டையும் $1,500 வாங்கினால் மேட்சிங் ரிக்ளைனர் சேர்ஸ் $100 மட்டுமே. இந்த வாரம் மட்டுமே இந்த சலுகை. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ ஸ்கார்ப்ரோ, 416-731-7044.

0: பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: ஈரானின் முன்னாள் அதி உயர் தலைவர் அயத்துல்லா அலி காமேனி கொல்லப்பட்டமைக்கு பழி வாங்கியே தீர்வோம் என அவரது மகனும் தற்போதைய அதி உயர் தலைவருமான மொஸ்தபா அலி காமேனி சூளுரைத்துள்ளார். அந்த பழிவாங்கலே தமது நாட்டின் சபதம் எனவும் அச்சபதம் நிறைவேற்றப்பட வேண்டுமென்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானின் அதி உயர் தலைவராக அறிவிக்கப்பட்டமை முதல் மொஸ்தபா அலி காமேனி பொதுவெளியில் தோன்றவில்லை என்பதுடன் அவரது புகைப்படமும் வெளியாகவில்லை.
2: தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தை வீழ்த்த திமுகவும் அதிமுகவும் இணைவது தவறில்லை என அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அமமுகவின் பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அரசியல் சூழல் யாரை வேண்டுமானாலும் ஒன்று சேர்க்கும் என அவர் கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து கட்சி ஆரம்பித்த டி டிவி தினகரன் கடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியிலேயே இணைந்திருந்தார். அதேவேளை தமிழக வெற்றிக் கழகத்தை எதிர்க்கும் நோக்கத்தில் திமுகவும் அதிமுகவும் இணைந்தால் அதைவிட மோசமான ஒரு முன்னெடுப்பு இருக்க முடியாதென அமைச்சர் வன்னியரசு கூறியுள்ளார்.
1: இந்து சமுத்திர பிராந்தியத்தை வந்தடைந்துள்ள எல்நினோ நிகழ்வு இலங்கையில் தாக்கங்களை ஏற்படுத்தும் என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை எச்சரித்துள்ளது. குறிப்பாக வடமாகாணத்தில் முல்லைத்தீவு, மன்னார், கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் அக்டோபர் மாதம் வரையில் அதிக பாதிப்புகள் ஏற்படும் என அது தெரிவித்துள்ளது.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்

0: Weekend East FM.
1: Weekend East FM
0: 102.7. Weekend East FM.
2: The greatest radio station.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
4: கோடை வெயிலை ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 மிட்சுபிஷி அவுட்லாண்டர் PHEV ESக்களை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10 இயர் வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3 இயர் லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறவிடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன், 437-860-7002.
5: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
6: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
7: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
8: 1:41 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கணும். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
9: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
10: சொல்லுங்க,
8: எந்த இலக்கம் உங்களுக்கு வேணும்?
10: என்ன இலக்கத்தை சொல்லுங்க?
9: 2 தொடக்கம், 8 வரைக்குமே எங்கள்ட்ட ஃப்ரெஷ்ஷா இருக்கு. உலகளவில் கடதாசி அதிகளவில் உற்பத்தி செய்யும் நாடு எது? உலகளவில் கடதாசி அதிகளவில் உற்பத்தி செய்யும் நாடு எது?
10: வேற யாருக்கும் வேற யாரு
9: அதை தெளிவா சொல்லணும்.
10: நன்றி,
8: வாழ்த்துகள். சில 8 நம்பர் உங்களுக்கு வேலை செய்திருக்கு.
9: இல்ல, அந்த உற்சாகமான வைப் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு சஞ்சய்.
8: அதான், சரி, நன்றி இணைந்து கொண்டமைக்கு வாழ்த்துக்கள். என்ன பாட்டுக்கு போனாங்க? வெற்றி பாட்டு போயிட்டார். என்னென்ன பாட்டு நீ சொல்லாமலேயே போயிட்டார். சரி, இருந்தாலும் நாங்கள் அதாவது உரையாடுகின்ற விலையிலே வார்த்தை பிரயோகங்கள் மிக மிக முக்கியம். எனவே நாகரீகமான முறையிலே வார்த்தை பிரயோகங்கள் இருக்கிற பட்சத்தில் அதுதான் ஆரோக்கியமான ஒரு விடயமாக இருக்கு. 1:42, நீங்களும் தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளலாம். இன்னும் எங்களிடம் இருக்கின்ற கேள்விகள் 2 முதல் 7 வரையிலேயே கேள்விகள் எங்களிடம் மீதம் இருக்கின்றன. நீங்களும் இணைந்து கொள்ள அழைக்கும் வழி தொலைபேசி இலக்கம்
9: 4165544400.

0: 1:47 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: வெற்றி பாட்டு நீங்களும் உங்களோடு இணைந்து இலக்கத்தை தெரிவு செய்து கேள்வியை அறிந்து கொண்டு 10 வினாடிகளுக்குள் சரியான பதிலை சொல்லி அந்த வெற்றி பாட்டை வெற்றி கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 4165544040.
1: இந்த நேரத்தில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஒலி விற்பனை பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான விற்பனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக கோடை காலத்தை முன்னிட்டு வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு தாயகத்து பழங்களுக்கான ஒரு டென்ட் சேல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான பழங்களை நீங்க பெற்றுக்கலாம். சிலோன், கப்பல், வாழைப்பழம், ரம்புட்டான், மங்குஸ்தான், மாம்பழம், அன்னாசி பழம் என்று சொல்லி விற்பனை ஆகிறது. கொய்யாப்பழ பக்ஸை 3.99 நீங்க பெற்றுக்கலாம். பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பழுது பவுன்ஸ் 1.49 படி. ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் 3.99, 10 பீஸ் அடங்கிய பக்ஸ் வந்து $30, 10 பீஸ் அடங்கிய சவுளநீர் வந்து $42 அல்லது நீங்க 1.99 சவுளநீர் பெற்றுக்கொள்ளலாம். ஸ்வீட் சோஸ்களை 3.49 படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தை விருகின்ற பொழுது சீலா பவுன் 7.89, திரளி பவுன் 6.89, சூடை 3.89, பால்சுரா 7.89, லேன்சினிப்பர் 9.89, ஊர்கோழி 6.89, 3.5 பொழுது 19.89, அதுபோல சிக்கன் பிரஸ்ட் 7.89, சிக்கன் லேக் 2.49 நீங்க பெற்றுக்கலாம். ரால் பவுன் 4.89, கணவாய் 7.89, ஆட்ரச்சி பவுன் 10.89 நீங்க பெற்றுக்கலாம். சிலோன், கொடுவா, சீலா, பாறை, சுவா பாறை, திருக்கை, ஓரா ஒட்டி, தளபத், கிங்ஃபிஷரை கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பாபைக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் ரெனேட் செய்து தருகின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். ஏராளமான பூஜை பொருட்கள், சுவாமிப்படங்கள், பூஜை பொருட்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல இப்ப சமையல் உபகரணங்கள், மட்பாண்ட சமையல் உபகரணங்களை கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட். இந்த வாரத்துக்கான ஒரு மாபெரும் விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட். வாரத்தில் 7 நாட்கள்.
1: 1:50 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கணும். வெற்றி பாட்டை ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த நேரம் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
3: வணக்கம் இருவருக்கும். குமார்.
0: குமார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம். நீங்க ரெண்டு பேரும்?
0: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். இந்த இலக்கத்தை தெரிவு செய்யலாம் இன்றைக்கு.
3: ரெண்டு மட்டும் போயிட்டு நாளை போடுவோம்.
1: நாளை போடுவோம். சரி, போடுங்க போடுங்க.
0: விமான நிலையம் இல்லாத நாடு எது? விமான நிலையம் இல்லாத நாடு எது?
3: ஓகே, வத்திக்கான்.
0: திருத்தலாம்.
1: வாயில என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் வருதோ. நல்லா இருக்கணும். மடகஸ்கர், வத்திகான்.
0: இதை யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க.
1: இல்ல, வத்திகானுக்கு பிளைட் சர்வீஸ் இல்லையான்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கிறோம் இல்லையா குமார். சரி, நன்றி. இணைஞ்ச உடனே
3: நன்றி.
1: நியாயம் தான். ஏதோ வாயில வந்ததை நாங்க சொல்லிட்டோம். சரி, நன்றி. இணைஞ்ச உடனே நாடு, விமான நிலையம் இல்லாத நாடு எது? எந்த நாட்டிலாவது விமான நிலையம் இல்லாம இருக்குமான்னு கேட்டா, இருக்கு இருக்கு. அந்த விமானம் சான் மேரினோ. இந்த நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா விமான நிலையம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. 1:51. நீங்கள் உங்களோட இணைந்து கொள்ளலாம். 1:48 போயிட்டு, இப்போ 2:35:67 இணைந்து கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 4165544040.

0: 1:56 வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். உடுப்பட்டியூர் ராஜா வெற்றி பெற்றிருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த வெற்றி பாடல் இந்த பாடல். இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி அக்கா
1: 416-554-4040.
2: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
4: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் July 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், July 14 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், July 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில் ஃபீல்ட் ரோட், ஸ்காப்ரோ. 416-321-6104.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
6: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுது நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
4: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35th வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல், 3 சாரீஸ் $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99, பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் $129.99, வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோட், யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே. 416-492-7973.
7: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் எம் சுரேந்தர் பேசுறேன்.
8: பாரிஜாத பூவே அந்த தேவலோக சேனே,
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம். எப்பொழுதும் கேளுங்க மகிழ்ச்சி.

0: 2:06 வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கணும் ஈஸ்ட் எஃப்எம்எல். 25 டிகிரி செல்சியஸ் அகற்றோனம் இருக்கிறது, 30 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம்.
1: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 2% குறைவடைய இருக்கின்றது.
0: சரி, நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். இணைந்து கேள்வியை தெரிந்து கொண்டு 10 வினாடிகளுக்குள் பதிலை சொல்லி வெற்றி பாடலை வெற்றி கொள்ளலாம் என்பதுதான் இந்த ஃபார்மேட். எனவே இணைந்து கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040.
0: வணக்கம் சிவா.
2: வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க சிவா?
2: முடிந்து விட்டது,
1: சென்று விட்டது. 5. காடுகள் இல்லாத நாடு எது? காடுகள் இல்லாத நாடு எது? முயற்சி செய்யலாம்.
0: இனி முடியாது. நன்றி சிவா. 2:08 நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். சரி, காடுகள் இல்லாத நாடு
1: எதென்று?
0: கட்டார். இந்த கத்தார் நாடுதான் காடுகள் இல்லாத ஒரு நாடாக இருக்கிறது. கடல்லையே இல்லையா? எனவே கத்தார் நாடு காடுகள் இல்லாத நாடாக இருக்கிறது. எனவே நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். இணைந்து மீதம் இருக்கின்ற கேள்வியை நாங்கள் சொல்லிடுவோமே. 2-3-6-7 அழைக்கலாம்.
1: 4-1-6-5-5-4-4-0-4-0.
0: எவரெஸ்ட் பர்னிச்சர் இப்பொழுது மேட்ரஸ்களின் மாபெரும் மலை விற்பனையை வழங்குகின்றது. அனைத்து வகை மேட்ரஸ்களையும் மிக குறைந்த விலைகளில் பெறலாம். எவரெஸ்ட் பர்னிச்சர் உற்பத்தியாளராகவும் உள்ளதால் உங்களுக்கு தேவையான மேட்ரஸ்களை வேண்டிய அளவுகளில் தரமாக செய்தும் தருகின்றார்கள். 80 ஃபின்ஸ்டீன் ஸ்கேர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
1: பாபு கேட்டரிங் வழங்கும் சம்மர் ஸ்பெஷல். வீக்கெண்ட் ஸ்பெஷலாக வாழை இலையில் பிட்டு, இறால் தொக்கு, கணவாய் தொக்கு, நண்டு பொரியல், நாட்டுப்புற மீன் பொரியல், சம்பல், மிளகாய் பொரியலுடன் 14.95. வாழை இலையில் ஊராடு, ஊர்கோழி, ஃபிஷ் கட்லட், மீன் பொரியல், முட்டை பொரியல், நெத்திலி பொரியல், இன்னும் பல. திங்கட்கிழமை சிக்கன் பாஸ்தா 7.95. பாபு கேட்ரிங் உங்களை வரவேற்கிறது.

0: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது. என்பி மோட்கேஜஸ் இங்க், மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
2: Scarborough Convention Center, Brighton Convention Center, எப்பவுமே ஒரு படி மேல.
3: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை July 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆம் ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில். July 11-12 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
0: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
3: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.
4: இத்திசையும் எங்களிசை, East FM 102.7.

0: 2:21 வெற்றி பாட்டு கெடுக்கணும் மிஸ்டர் ஃபெமில், நீங்களும் உங்களோடு இணைந்து கொள்ளலாம். 2, 3, 6, 7, 4 கேள்விகள் எங்களிடம் இருக்கின்றன. இவை இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-5544-0040 வழியாக.
1: செலசி ஃபர்னிச்சரின் கிராண்ட் ஜூலை ஃபேக்டரி கிளியரன்ஸ் சேல் இந்த வாரத்திற்கு மாத்திரம் நீடிக்கப்பட்டுள்ளது. செலசி ஃபர்னிச்சர்ஸ் ஒரு ஃபர்னிச்சர்ஸ் ஃபேக்டரியாகவும் இருப்பதால் மிடில் மேன் மேக்கப் இல்லாமல் ஃபேக்டரி டிரெக்ட் விலையில் வாங்கலாம், ஆயிரக்கணக்கில் சேமிக்கலாம். அழகான பூஜா யூனிட் $150 தொடக்கம், மேட்ரஸஸ் $100 தொடக்கம், பிரீமியம் சோஃபா அண்ட் லவ் சீட் ரிக்ளைனர் இரண்டையும் $1,500 வாங்கினால் மேட்சிங் ரிக்ளைனர் சேர்ஸ் $100 மட்டுமே. இந்த வாரம் மட்டுமே இந்த சலுகை. செலசி ஃபர்னிச்சர்ஸ் ஷோரூம், 3350 Pharmacy Avenue, Scarborough, 416-731-7044.
0: New Ocean Supermarket வழங்கிக் கொண்டிருக்கிற மளிகை விற்பனை பற்றிய தகவல்களை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான விற்பனைகள் இடம்பெறுகிறது. குறிப்பாக வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு தாயகத்து பள்ளங்களுக்கான ஒரு டென்ட் சேலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நேரடியாக விருகின்றபோது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே விலை மீன் சந்தையில் கூட ஏராளமான விற்பனைகள் இடம்பெறுகின்றன. சீலா மீன் பவுன் 298, திரளை பவுன் 698, சூட மீன் பவுன் 398, பால் சுறா பவுன் 798, லேன்ஸ் நேப்பர் பவுன் 999, ஊர்கோழி 699, மூன்றை பெறுகின்றபோது 1999, அது விலை சிக்கன் பிரஸ்ட் 799, சிக்கன் லெக் பவுன் 249, ரால் பவுன் 499, கணவாய் பவுண்ட் 799, ஆற்றோச்சி பவுண்ட் 1099, சிலோன் கொடுவா, சீலா பாறை, சுவா பாறை, திருக்கை, அத்துடன் ஓரா, ஒட்டி, தலபத், கிங்ஃபிஷர் சொல்லி ஏராளமான சிலோன் மீன் வகைகள் கூட விஷயோட விற்பனையில் திரண்டு பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது கோடை காலம், உங்களுடைய இல்லங்களில் போடக்கூடிய பாபிக்கு தேவையான அனைத்து மீன் வகைகளும் மரணம் செய்து தருகின்றார்கள். நீங்கள் பாட்டிக்கு கூட நீங்கள் முன்கூட்டியும் ஆர்டர் செய்தும் பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். பசுமையான மரக்கறி இந்த வாரம் விற்பனாகிறது. 8 தேசிக்காய் 1.99, கோவா 99 சென்ஸ் பவுன், பூசணிக்காய் பவுன் 1.49, வடநாட்டு 1.29, தக்காளி பழம் 1.29, முருங்கைக்காய் 6.99, ராசவள்ளி கிழங்கு 3.99, புடவங்காய் 2.99, மரவள்ளி கிழங்கு 1.49, ஜிஞ்சர் 2.99, ஊர்சின வெங்காயம் 5.99, அதுவிலை கீக்கம்பர் 1.29, 10 பவுண்ட் சுருளை கிழங்கு 4.99, பெல் பெப்பர் பவுண்ட் 2.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பல நூற்றுக்கணக்கான மளிகை பொருட்கள் இந்த வாரம் குறிப்பாக விசேடமாக மிஸ்டர் குடாஸ் பாபோல் ரைஸ் பெனி 2.99, 6 பவுண்ட்ஸ் கரும்பு சீனி 7.99, 300 கிராம் மெகி கோக்கனட் மில்க் பவுடர் விசேட விலையிலே 3.99 நீ பெற்றுக்கலாம். 5 டெல்மே சோயா 3.99, 3 லிட்டர் சன்ஃபிளவர் ஆயில் 8.99, 750 மில்லி நல்லெண்ணெய் 7.99 நீங்கள் பெற்றுக்கலாம். 8 பவுண்ட்ஸ் ரவை 7.99, 3 கரிச்சந்திரா நூடில்ஸ் $6, 900 கிராம் மிளகாத்தூள் 11.99, 3 டின் ஃபிஷ் 4.99, 8 பவுண்ட் பசுமை ரைஸ் 8.99, MD பிராண்ட் சில்லி கொச்சில்லி பாபிக்யூ ஸ்வீட் சோஸ் அனைத்தும் ஒவ்வொன்றும் 3.49 படி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். ஏராளமான விற்பனைகள் இடம்பெறுகிறது. அதுபோல பல வகையில் குறிப்பாக ஆரஞ்சு பவுன் 1.29, சின்ன ஆரஞ்சு 1.99, ஆப்பிள் 1.99, ரெட் கிரேப்ஸ் பவுன் 99 சென்ட், ஸ்ட்ராபெரி பேக்கெட் வந்து 1.99, பப்பாப்பழம் 1.99, செரி பால் 3.99, மாதுளம்பழம் 2.49, ரெட் பிளம்ஸ் 2.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல கொய்யாப்பழ பக்ஸ் வந்து 3.99, பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது 1.49, ஃப்ரெஷ்ஷான இளநீர் 3.99, 10 பீஸ் அடங்கியது $38, அதேபோல செவ்வளநீர் 4.99, அதுபோல 10 பீஸ் அடங்கிய பக்ஸ் வந்து $42 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதுபோல சிலோன் கப்பல், வாழைப்பழம், ரம்புட்டான், மங்குஸ்தான், மாம்பழம், அன்னாசி பழம் என்று சொல்லி ஏராளமான பழங்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். இந்த வாரத்துக்கான ஒரு மாபெரும் விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட். வாரத்தில் 7 நாட்கள் என்று வந்திருக்கும்.
0: 2:25 எங்களோடு இருக்கின்ற அடுத்த நேர் ஷான், வணக்கம்.
3: வணக்கம், இது வரும் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: சுகமா இருக்கிறோம்.
1: எந்த இலக்கத்தை தெரிவு செய்ய போறீங்க இன்றைக்கு?
3: இலக்கம் 3,
1: நுழம்புகள் இல்லாத நாடு எது? நுழம்புகள் இல்லாத நாடு எது?
3: கிரீன்லாந்து.
1: திருத்தலாம்.
3: ஆஸ்திரேலியா.
1: திருத்தலாம்.
0: நன்றி. 2:26 நீங்கள் சுரேஷியாங்களோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-5544-0040.

0: ஹோமுஸ் நீரிணை திறக்கப்பட்டுள்ளது என்றும் அதனூடாக பயணிக்கும் கப்பல்கள் தாக்கப்படாது என்றும் ஈரான் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. ஈரானின் முன்னாள் அதியுயர் தலைவரின் இறுதி நிகழ்வில் தம்மை கொல்ல வேண்டுமென அழைப்பு விடுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி ஈரான் மீது மேலதிக தாக்குதல்கள் நடத்தப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்கள் தனது 88வது வயதில் மறைந்தார். 1938 ஆண்டு ஆந்திராவில் பிறந்த எஸ் ஜானகி 1957 ஆண்டு தமிழ்நாட்டில் தமது திரையிசை பயணத்தை ஆரம்பித்தார். தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி அடங்கலான பல்வேறு மொழிகளில் 40,000-க்கும் மேலான பாடல்களை அவர் பாடியுள்ளார். சிறந்த பாடகிக்கான இந்திய தேசிய திரைப்பட விருதுகளை 4 முறை வென்ற எஸ் ஜானகி அவர்கள் 2013 ஆண்டு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்ட போது அது மிகவும் தாமதமாக வழங்கப்படுவதாக கூறி நிராகரித்திருந்தார்.
0: இலங்கையின் தற்போதைய அரசாங்கமும் முன்னைய அரசாங்கத்தைப் போலவே சர்வாதிகார ஆட்சியை நோக்கி செல்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விமர்சித்துள்ளார். மக்களின் கருத்து சுதந்திரத்தை அரசாங்கம் மீறுவதாகவும் மக்களின் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கும் எதிர்க்கட்சிகளின் உரிமையை தடுப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார். 6479826476. 10-க்கும் அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன். தமிழிலும் உரையாடலாம். 6479826476.
3: FIFA உலகக்கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 416-506-9552.
3: Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Committee. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவை வழங்குகிறார். 416-299-1020.
4: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீனப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸ் அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
5: டொரண்டோ ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தான பருடாந்த மகோத்சவ பெருவிழா விஞ்ஞாபனம். கொடியேற்ற பெருவிழா July 12 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. அன்றைய தினம் அதிகாலை முதல் விசேட பூஜைகள் நடைபெற்று காலை 11 மணிக்கு கொடியேற்ற பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ வரசதி விநாயகர் பெருமானின் திருவருளை பெற்றுச் செல்லும் வண்ணம் ஆலய நிர்வாகத்தினர் அழைக்கின்றனர். ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தானம், 3025 கெனடி வீதி, ஸ்காபரோ, 4162918500.
6: Weekend East FM 102.7. It's cool.

0: 2:45 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: அதுல என்ன சந்தேகம்?
0: சந்தேகம்
1: 2, 6, 7 கேள்விகள் இருக்கின்றன, இணைந்து கொள்ளலாம். வளைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 4165444040.
1: பிஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இப்படிலாம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா டீம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அந்த டீமை பொறுத்தவரையும் கோல் அட்டெம்ட் அட் கோல் எக்ஸ்பெக்டட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லி எந்தெந்த நாடுகள் முன்னணியில் இருக்குது என்ற தகவலை ஃபீஃபா உத்தியோகமாக வெளியிடும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கோல்ஸின் அடிப்படையில் முதலாவதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ், 16 பெற்று முதலிடத்தில் இருக்கிறது. இரண்டாவது இடத்துல பெல்ஜியம், 14 மூன்றாவது அர்ஜென்டினா, 14 மூன்றாவது இடத்தில் இருக்குது. அதாவது 14 பெற்றா ஒரே இடம் தான், இருந்தாலும் ஒரு மூன்றாவதாக வகைப்படுத்தியிருக்கிறாங்க. நோவே பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. அட்டெம்ட் அட் கோல்ன்னு சொல்லி சொன்னால் அட்டெம்ட் பண்ணுறது, அது பெல்ஜியம் பார்த்தீங்கன்னா 112 தரம் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. பெல்ஜியம் பண்ணி 14 தரம் தான் கோல் போயிருக்குது. அதில் பெல்ஜியம் முதலாவதாக இருக்குது, இரண்டாவதாக ஸ்பெயின், மூன்றாவதாக ஃப்ரான்ஸ், நான்காவதாக கொலம்பியா, ஐந்தாவதாக கனடா இருக்குது. 81 தரம் கோலுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதே போல் எக்ஸ்பெக்டட் கோல்ஸ்ன்னு சொல்லி பார்க்குற நேரத்தில் அதுலேயும் முதலாவது இடத்துல ஃப்ரான்ஸ் தான் இருக்குது, 13.31 அது இருக்கிறது. அந்த இது இரண்டாவதாக ஸ்பெயின், அர்ஜென்டினா, பிரேசில், பெல்ஜியம்னு சொல்லி அந்த தரவரிசை இருக்கிறது. அதே போலவே 2 எதிர்பார்க்கப்படுகின்ற இன்று என்னென்ன போட்டிகள் அது சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுவீங்க,
0: நீங்களே சொல்லிடுங்க,
1: சொக்கரில் எக்ஸ்பர்ட் நீங்கள். சரி, அதாவது குவார்டர் ஃபைனல் ஆகின்ற நோவே இங்கிலாந்து 2 மோதுகின்றன. மாலை 5 போட்டி, அதாவது அடுத்த போட்டியாக அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்து 9:00 இடம்பெற போகிறது. இனிமேல் 5:00, 9:00 எந்த போட்டி உங்களுக்கு சுவாரஸ்யமானது என்றதை கமெண்டில் சொல்லுங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்ல மாட்டோம். நீங்கள்
0: மனசுக்குள்ளேயே
1: நினைச்சுக்கொள்ளும். அடுத்தது வரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்.
0: இப்போ இன்னைக்கு என்னெல்லாம் நடந்து சுவாரஸ்யம்னு நம்ம நாளைக்கு அப்டேட்டை கொடுப்போம்.
1: நாளைக்கு சொல்லுவோமே, கொடுக்குறதுக்கு அப்டேட் வேணுமே, நாளைக்கு கொடுப்போம். இப்பொழுது நாங்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கிக் கொண்டிருக்கின்ற மலை விற்பனை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் குறிப்பாக கோடை காலத்தை முன்னிட்டு தங்களுடைய வெளி, அதாவது டென்ட் அமைக்கப்பட்டு ஒரு தாயகத்து பழங்களுக்கான ஒரு டென்ட் சேலையும் தந்து கொண்டிருக்கின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட். அதுவரை பசுமையான மரக்கறியை பெற்றுக்கெல்லாம் வட்டு தேசிக்கா 1.99, கோவா 99 சென்ட், பூசணிக்கா 1.49, பட்டர்நட் 1.29, தக்காளி பழம் 1.29, முருங்கைக்காய் பவுன் 6.99, ராசவள்ளிக்கிழங்கு 3.99, புதலங்காய் 2.99, மரவள்ளிக்கிழங்கு 1.49, ஜிஞ்சர் பவுன் 2.99, ஊர்சின வெங்காயம் 5.99, கீக்கம்பரம் 1.29, 10 உருளைக்கிழங்கு 4.99, பெல் பேப்பர் 2.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில் வருகின்ற பொழுது ஏராளமான இலங்கை, இந்திய, கரீபிய நாடுகளில் இறக்கம் செய்யப்பட்ட ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை பெற்றுக்கொள்ளலாம். சீலா பவுன் 7.99, திரளி பவுன் 6.99, சூடை பவுன் 3.99, பால் சுறா 7.99, லேன்ஸ்னே பிரட்டு 9.99, ஊர்கோழி 6.99, மூன்றை பெறுகின்ற பொழுது 19.99, சிக்கன் பிரஸ்ட் பவுன் 7.99, சிக்கன் லெக் பவுன் 2.49, ரால் பவுன் 4.99, கணவாய் பவுன் 7.99, ஆட்டோச்சி பவுன் 10.99, சிலோன் கொடுவா, சிலோன் சீலா பாறை, சுவா பாறை, திருக்கை, ஓரா, ஒட்டி, தளபத், கிங்ஃபிஷ் சொல்லி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் மரணம் செய்தும் தருகின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். குறிப்பாக மீன் சந்தை வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கலாம். உங்களுடைய பாட்டி கேட்ட வகையிலும் இதை மரணம் செய்து நீங்க ஓர்டர் செய்து பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல பல நூற்றுக்கணக்கான மளிகைப் பொருட்கள் இந்த வாரம் மிஸ்டர் குடாஸ் பாபோல் ரைஸ் பண்ணி 2.99, 6 கரும்பு சீனி 7.99, 300 மேகி கோகனட் பவுடர் 3.99, 5 டெல்மே சோயா 3.99, 3 சன்ஃபுளோ ஆயில் 8.99, அதேபோல 750 மில்லி நல்லெண்ணெய் 7.99, 8 ஸ்ராவை 3.99, அதுபோல 3 கரிச்சந்திர நோட்டீஸ் $6, 900 கிராம் மிளகாத்தூள் 8.99, 3 கென்ஃபிஷ் 4.99, 8 பசுமை ரைஸ் 8.99, MD பிராண்ட் சில்லி, காலிகட் சில்லி, பாபிக்யூ, ஸ்வீட் சோஸ் அனைத்தும் ஒவ்வொன்று 3.49 படி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பல வகைகளை பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் சொன்னது போலவே குறிப்பாக வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு தாயகத்து பள்ளங்களுக்கான ஒரு டென்சில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரேஞ்ச் 1.29, சின்ன ஒரேஞ்ச் 1.99, ஆப்பிள் 1.99, ரெட் கிரேப்ஸ் 99 சென்ட், ஸ்ட்ராபெரி பேக்கெட் 1.99, பப்பா பழம் 1.99, சரி பவுன் 3.99, மாதுளம் பழம் 2.49, ரெட் பிளம்ஸ் வந்து 2.99, கோல்டன் பெரி பேக்கெட் 2.99, ப்ளூபெரி பேக்கெட் 3.99, கையாப்பழ பாக்ஸ் 3.99, பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது 1.49 பவுன்ஸாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இளநீர் 3.99, நீங்கள் 10 பீஸ் அடங்கிய பாக்ஸ் வந்து $30, செவ்வள நீர் 4.99, 10 பீஸ் அடங்கிய பாக்ஸ் வந்து $42 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சிலோன் கப்பல், வாழைப்பழம், ரம்புட்டான், மங்குஸ்தான், மாம்பழம், அனாசி பழம்னு சொல்லி ஏராளமான பழங்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், பூஜை பொருட்கள், சமையல் உபகரணங்கள், மட்பாண்டு சமையல் உபகரணங்கள், அத்துடன் பூமரக்கன்றுகள், மரக்கறி கன்றுகள் என்று சொல்லி அத்தனை தேவைகளுமே பூர்த்தி செய்வதற்கு நேரடியாக வரலாம்.
1: வெற்றி பாட்டு உங்களுக்காக வரும். நீங்கள் இணைந்து கொண்டு வெற்றி பாடலை வெற்றி கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம்.
0: நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வரதோட நானும் விடைபெற்று செல்கின்றேன். தொடர்ந்தும் சிகரம் தொடு நிகழ்ச்சியுடன் சஞ்சயன் மற்றும்
1: என்னது
0: உங்களை சந்திக்கும் தொடர்ந்தும் சஞ்சயன் மற்றும் நீரஜா இணைந்திருப்பார்கள். இதே போலவே இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் சுரேகா ரூபன். வணக்கம் நேர்களே.
1: நன்றி சுரேகா. பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து நாங்கள் 60 கரவேல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம்.

0: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஸ்டெஃபன் 102.7.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
2: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
3: Master Productions மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV Tour in Toronto, exclusive radio partner East FM 102.7.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மார்க்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
5: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
5: 416-461-6401.
6: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே போனோம். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

சுத்தமா இந்த அதாச்சா. டைகர் கா ஹோ.

0: வணக்கம் தல.
1: ஆரம்பிக்கலாங்களா?
2: எங்களில் சிலர் அறிந்த அறியாத விடயங்களோடு, நம்மில் பலருக்கு தெரிந்த தெரியாத தடயங்களோடு.
1: நீங்களா யாருடா? How do I tell you?
2: East FM காத்தளிகளில் 60 கரவே.
3: பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல.
2: ஒரு விடயம் 1000 விளக்கங்கள்.
4: இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறேன்.
2: கலகலப்பான 2 மணி நேரம்.
0: நானே எத்தனையோ பேரை பாத்திருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள பாத்துலடா எங்க அப்பா.
2: உங்கள் இதய வானொலி ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலையில் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை 60 கரவேல்.
5: 3 மணி 1 நிமிடம் இப்பொழுது முதல் 5 மணி வரை நாங்கள் 60 கரவேல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். 11 ஜூலை மாதம் 2026 வருடம் ஈஸ்ட் எஃப்எம் உங்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் மீண்டும் 60 கரவேல் நிகழ்ச்சியை சந்திக்கின்றது. வணக்கம் தல. நாங்கள் 60 கரவேல் ஒரு தலைப்பை கொண்டு வந்திருக்கணும். அதுக்கு முன்னதாக சில விடயங்கள் இருக்கிறது. காலநிலை என்பது மிக முக்கியம், மாறிட்டே இருக்கும், ஆனா இப்ப கூடிட்டே இருக்குது. 25 டிகிரி செல்சியஸ் சொல்லுங்க. 25 டிகிரி செல்சியஸ் இருக்கிறது. 30 அதே போலவே இரவு வேளை 18 டிகிரி செல்சியஸ் ஆகவும், நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை பிரகாசமான ஒரு பொழுதாகவும், 28 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலை, அதி குறைந்த வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸ்.
6: அதே போன்று எரிபொருள் விலையை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல ஒரு மகிழ்ச்சியான செய்தி, 2% நள்ளிரவுக்கு பின்னர் குறைவடைய இருக்கிறது. நீங்களும் எங்களோட இணைந்திருக்கலாம். எப்படி இணைந்திருக்கிறேன்னு சொன்னா 102.7 இருக்கின்றது, அல்லது ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். இல்லாவிட்டால் eastfm.ca இருக்கின்றது, உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்வதற்கு.
5: பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்ல ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
6: அதே போன்று நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம்ஐ தொடர்பு கொள்வதற்கு 416-824-1212 அல்லது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.

0: 3:09 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக அறிவது கரவேல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: அறிவது கரவேலிலே நாங்கள் இன்றைக்கு எதை பற்றி பார்க்க போகின்றோம்னு சொல்லி சொன்னால், எப்பவுமே சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சீசனுக்கு இருந்துட்டு இல்லாமல் போயிடும், அல்லது சீசனுக்கு இருக்கும் வரும் போகும் வரும் போகும் அப்படி இருக்கும். ஆனால் இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து கூடிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 2026 இந்த வருடத்தில் 7 trillion விட அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்கின்றது இதனுடைய மொத்த சேல்ஸ். அது என்னென்னு பார்த்தா இந்த ஆன்லைன் இ-காமர்ஸ், ஆன்லைன் ஷாப்பிங். இந்த ஆன்லைன் ஷாப்பிங்ன்றது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒவ்வொருவருக்கும் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கின்றது. ஒரு பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுக்கணும், அல்லது கல்யாணத்துக்கு கிஃப்ட் கொடுக்கணும், அல்லது எங்களுக்கே சாமான்கள் வாங்கிக்கொள்ளணும், வீட்டுக்கு சாமான் வாங்கிக்கொள்ளணும்னு சொல்லி சொன்னால், முதல்ல நாம் என்ன செய்வோம், நாங்கள் ஒரு போயிட்டு டச் அண்ட் ஃபீல் அந்த அதன் அடிப்படையில் போய் நாங்கள் வாங்குவோம். இப்போ அப்படி எல்லாம் இல்லை, வந்தது பிறகு டச் பண்ணி பார்ப்போம், பிடிக்கலையா திருப்பி அனுப்புவோம். அந்த அளவுக்கு அந்த ஆன்லைன் ஷாப்பிங்ன்றது பெரிய அளவில் பூமாக மாறி இருக்கிறது.
0: காலத்தின் தேவை, அந்த நேரம் இல்லாமல் அப்படின்னு கூட இருக்கலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னு
1: சொன்னா, நேரம் இருந்தாலும் நாங்கள் ஆன்லைன்லாம் ஷாப்பிங் செய்வோம்.
0: அப்படி ஒத்த கால இருக்கிறார்கள். சரி, எப்படியான தேவைகள் இருக்கும்போது இந்த ஆன்லைன் ஷாப்பிங் தொடர்பாகத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அது எப்படி வந்தது, அதன் வரலாறு என்ன, நன்மை அது அதில் இருக்கக்கூடிய சவால்கள், எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களை சுவாரஸ்யமாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம்.
1: முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட இணையதளம் சொல்லிச்சுன்னா அதன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணலாம், அல்லது ஆப் மூலமாக செய்யலாம். இப்போ பெரும்பாலான நிறுவனங்கள்லாம் தங்களோட கம்பெனிகளை ஆப் மூலமாக கொண்டுட்டாங்க. அப்போ நீங்கள் வீட்டில் இருந்து தான் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி தான் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் போகிற போக்கிலே அப்படி ஃபோனில் ஆர்டர் பண்ணி நடந்து போக்கிலே அப்படி ஆர்டர் பண்ணிட்டு போகலாம்.
0: வீட்டை போக்கிலே வந்து சில நேரம் அப்படித்தான்
1: இல்ல இல்ல அப்படி இருக்குது, 1 hour டெலிவரி அப்படிலாம் இப்ப வந்துட்டு, அதெல்லாம் நாங்க பார்க்க போறோம். அதே போல இந்த இணையவழி வணிகத்தினுடைய வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா, தொடக்க யோசனை 1979 ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறார். அவர் யாருன்னு பார்த்தா இல்ல, மைக்கேல் அல்ட்ரிட்ஜ். இவர் தான் தொலைக்காட்சியை கம்ப்யூட்டரோட இணைத்து இந்த இ-காமர்ஸ் ஆரம்ப கருத்தை அறிமுகப்படுத்தினவர் தான் இவர். 1979
0: அப்பவே தொடங்கி இருந்தாலும் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா 1994 முதல் முதல்ல ஒரு பாதுகாப்பான ஆன்லைன் பரிவர்த்தனை ஒன்று ஆரம்பமாக இருக்கேன்னு சொன்னா, ஆன்லைன்ல வந்து எல்லாருக்கும் ஒரு தயக்கம் இருக்கு, என்னதான் நல்லா இருந்தாலும் இது சரியா இருக்குமா, உண்மையா இருக்குமா, ஸ்கேமா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும். நாங்க பாக்குறது ஒன்று வாரது ஒன்று, அல்லது அது குவாலிட்டி அப்படி பல விடயங்கள் இருக்கும். இதெல்லாவற்றுக்கு மேல நாங்க பல விஷயங்களை வந்து ஆன்லைன்ல நாங்க கொடுக்க போறோம். அப்படியான நேரத்துல அது வந்து பாதுகாப்பாக இருக்குமா என்னன்னு சொன்னால், பொதுவா இந்த கிரெடிட் கார்டு மூலம் பொருட்களை வாங்கும் முறை ஒரு பாதுகாப்பாக அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த 1994.
1: அது பாதுகாப்பானதா இல்லையானது பிற்காலத்தில் அவங்களை உணர்ந்து கொண்டார்கள். இருந்தாலும் 1995 ஜெப் பெசோஸ், உங்களை தெரியுமா, அவரை பற்றி அமேசான் நிறுவனத்தினுடைய ஒரு, அவர் தான் சிஇஓ அமேசான் நிறுவனத்தில். அப்போதான் அமேசான் பிறந்தது, இப்ப குழந்தையாக பிறந்தது 1995.
0: அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு இணையவழி வணிக நிறுவனமாக வளர்ந்திருந்தது என்பதும் தெரிந்த விஷயம். இன்றைக்கு வரைக்கும் அமேசானுக்கான டிமாண்ட் இருந்து வருவதும் தெரிந்த விஷயம். இந்த நிலையிலே இபே அறிமுகமானது வந்து இந்த 1995.
1: இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா, அந்த பரிவர்த்தனை ஏற்கனவே சொல்லியிருந்தோம், 94 முதல் முறையாக பாதுகாப்பான பரிவர்த்தனை என்று வந்து பார்த்தாலும் அதுவரைக்கும் சிறப்பான பரிவர்த்தனையாகவும் ஒரு பாதுகாப்பாகவும் நீங்கள் கொடுக்குற டேட்டாஸ் எல்லாம் பாதுகாப்பாக பேணப்படுதான்னு கேட்டால் இல்லை. அதன் அடிப்படையில் 1998 பாதுகாப்பான இணைய பரிவர்த்தனையை புரட்சியை ஏற்படுத்தியது எதுன்னு பார்த்தீங்கன்னா பேபால். இப்போ இன்று வரையிலும் அது மிகப்பெரிய அளவு ஒரு பாதுகாப்பான ஒரு பரிவர்த்தனையை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு நிறுவனமாகவும், பல பெரிய நிறுவனங்களுக்கு இது ஒரு ஃபைனான்சியலி துணை புரிகின்ற மிகப்பெரிய ஒரு நிறுவனமாகவும் மாறி இருக்கின்றது இந்த பேபால். ஃபிஃபா உலகக்கண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இன்று நாள் 5 ஒரு போட்டி இருக்கிறது. இது நோவே இங்கிலாந்துக்கு இடையிலான போட்டியாக இருக்கிறது. அதே போலவே அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்துக்கு இடையிலான போட்டி இரவு 9 இடம்பெற காத்திருக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே பல ஸ்டாட்ஸை பற்றி சொல்லியிருந்தோம். அந்த வகையில் டீமினுடைய ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா, அட்டாக்கிங், டிஸ்ட்ரிபியூஷன், டிஃபெண்டிங், டிசிப்ளின், கோல் கீப்பிங், மோமெண்ட், ஃபிசிக்கல்னு சொல்லி எல்லா விதத்திலையுமே ஃபிஃபா தரவரிசைப்படுத்தியிருக்கிறது. அந்த வகையில் அட்டாக்கிங்னு சொல்லி சொன்னால் அது பாசிட்டிவாக நீங்கள் பார்க்கணும். அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால் ஒரு காயப்படுத்துறது பகிர்ந்தளித்து டிஃபெண்டிங் நல்லா டிஃபெண்ட் பண்ற நாடுகள் என்ற அடிப்படையில் பார்த்தா முதலாவது ஈஜிப்த் இருக்குது, இரண்டாவது கட்டார் இருக்குது, மூன்றாவதாக மொரோக்கோ, அடுத்ததாக ஜோர்டான், அதுக்கடுத்ததாக ஆஸ்திரேலியா இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா முன்னணி நாடுகள் ஒன்றுமே இல்லை, முக்கியமாக கனடாவும் இல்லை அந்த பகிர்ந்து டிஃபெண்ட் பண்றதுல. அங்கால டிசிப்ளின் சரியான டிசிப்ளின் விளையாடுறாங்களே இப்படி தான் இருக்கணும் ஒரு டீம் அண்டான சொல்கிற இடத்துல பெல்ஜியம் இருக்குது, இரண்டாவதாக மொரோக்கோ இருக்குது, மூன்றாவது நம்ம கனடா இருக்குது. கனடா ஆல்வேஸ் டிசிப்ளின் தானே, எல்லாருமே டிசிப்ளின் தாங்க, அதனால் கனடாவும் டிசிப்ளின். மூன்றாவது கனடா இருக்கிறது, நான்காவது கொலம்பியா, ஐந்தாவது சுவிட்சர்லாண்டு இருக்கணும். சுவிட்சர்லாண்டு இன்றைக்கு ஒரு டிசிப்ளினான நாடு, இன்றைக்கு 9 மணிக்கு விளையாட போது அர்ஜென்டினாவோட. சரியாக நாங்கள் அதையும் பார்க்க போகின்றோம். 3:14 60 கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆன்லைன் ஷாப்பிங்கை பெரிதாக நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது. உங்கள் அபிமான அல்பியன் வுட் சைட் சேனல் பாக்வே மற்றும் யோக் சினிமாஸில் இப்பொழுது இதே முரளி, கட்டா குஸ்தி 2, லவ் ஓ லவ் ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு அல்பியன் வுட் சைட் சேனல் பாக்வே மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: பிக்கரிங்கில் GHA Enterprise வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், மூன்றலில். ஜூலை 11-12 சனி ஞாயிறு காலை 10 முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
2: கோடை வெயிலை ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 மிட்சுபிஷி அவுட்லாண்டர் PHEV ESKலை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEVக்களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறவிடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன், 4370700702.
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit nai. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் loan processing nai உடனுக்குடன் email ஊடாக update செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406. 416-906-5656.
5: ஸ்காமரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக். பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோடு, மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080. 416-446-4080.
6: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா ஜூலை 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூலை 18 சனிக்கிழமை சப்பரம், ஜூலை 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, ஜூலை 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம், உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379.
7: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
7: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
7: 2225 மார்க்கம் ரோட், Suite 307, 647-478-0144.
5: FIFA உலகக்கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 3:28 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றோம். 60 கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
1: இந்த வேளையில் நாங்கள் எவரெஸ்ட் பயணிச்சு வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
2: உங்களை ஆச்சரியப்படுத்துகின்ற விலைகளோடு மிக அதிரடியான மலை விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. நீங்கள் கோடைகாலத்தில் உங்களுடைய தளபாட குழுவினர்களை மேற்கொள்ள எண்ணியிருந்தால் அதற்குரிய பாரிய சேமிப்பு வாய்ப்பினை தருகின்ற நோக்கத்திலும் இந்த மாபெரும் விற்பனை கொண்டாட்டத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் வந்திறங்கி இருக்கின்றன. அனைத்து வகையிலான கெனடிய மேட் தளபாடங்கள், இன்போர்ட் தளபாடங்களை நீங்கள் பாரிய விலை குறைப்பில் பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த விற்பனை கொண்டாட்டம் அமைந்திருக்கின்றது. வணியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி நீங்கள் இலகுவான முறையிலும் உங்களுடைய தளபாட குழுவினர்களை செய்து கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர். ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. அதே வழியில் இப்பொழுது சம்மர் ஸ்பெஷல் சேலில் $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சர் பெற்றுக் கொள்ளலாம். இப்போது மேட்ரஸ்களின் அதிரடி மலிவு விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். குயின் சைஸ் மெமரி ஃபோம் மேட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர். ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். இப்போது மேட்ரஸ்களின் அதிரடி மலிவு விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. வன்னியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட குழுவினை செய்து கொள்ள முடியும். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர். ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
3: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
4: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானின் அதி உயர் தலைவராக அறிவிக்கப்பட்டமை முதல் முஸ்தபா அலி கமேனி பொதுவெளியில் தோன்றவில்லை என்பதுடன் அவரது புகைப்படமும் வெளியாகவில்லை.
1: தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தை வீழ்த்த திமுகவும் அதிமுகவும் இணைவது தவறில்லை என அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அமமுகவின் பொதுச் செயலாளர் டி தினகரன் தெரிவித்துள்ளார். அரசியல் சூழல் யாரை வேண்டுமானாலும் ஒன்று சேர்க்கும் என அவர் கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து கட்சி ஆரம்பித்த டிடிவி தினகரன் கடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியிலேயே இணைந்திருந்தார். அதேவேளை தமிழக வெற்றிக் கழகத்தை எதிர்க்கும் நோக்கத்தில் திமுகவும் அதிமுகவும் இணைந்தால் அதைவிட மோசமான ஒரு முன்னெடுப்பு இருக்க முடியாது என அமைச்சர் வன்னியரசு கூறியுள்ளார்.
0: இந்த சமுத்திர பிராந்தியத்தை வந்தடைந்துள்ள எல்னினோ நிகழ்வு இலங்கையில் தாக்கங்களை ஏற்படுத்தும் என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை எச்சரித்துள்ளது. குறிப்பாக வடமாகாணத்தில் முல்லைத்தீவு, மன்னார், கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் அக்டோபர் மாதம் வரையில் அதிக பாதிப்புகள் ஏற்படும் என அது தெரிவித்துள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காபரோ, பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
3: பதினாறு வருடங்களாக ஸ்காபரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973-589-5899.
4: Ajax Nissan and Infinity Savings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித் ட்ரிம் 2026 Nissan Kicks 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960.
5: லக்வா கிச்சன் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17-18 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சேரன் பிஞ்ச் ஸ்காபரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கட படிகளின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம், பார்க்கிங் இலவசம். ஜூலை 17-18 மார்னிங் சேரன் பிஞ்சில் ஆடி விழா 2026.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: நல்ல பாட்டு, நாலு விஷயம்.
7: FM 102.7 East FM.ca.

0: 3:45 அறிவது கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஒளி வீசுகின்ற ஒரு தருணமாகத்தான் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒளி வீசிக்கொண்டே இருக்கின்றது, பிரகாசம் அதிகரித்தே போகுது. கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்க, 7 டிரில்லியனா இந்த தாண்டும் இந்த 2026 சொல்ற நேரத்தில் காலகாலத்தில் யாருமே இப்போ அதாவது வார நாட்களில் அதில் வர்ற வருஷங்கள் எல்லாம் யாருமே பிசிக்கல் ஷாப்பிங் செய்வாங்களான்றது டவுட் தான். அந்த அளவுக்கு தான் இப்போ நிலைமை மாறி இருக்குது. ஆனால் நீங்கள் மால்ல வாக்கிங் போவீங்கன்னு சொல்லிச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக வாக்கிங் போகலாம், எந்த டிஸ்டர்பும் இல்லாமல்.
1: ஆனா எந்த காலத்திலும் வந்து அப்படி தேவை அதிகரிச்சா கூட எல்லாத்துக்கும் வந்து இருக்கிறாங்க வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் பார்த்தோம்னா ஆன்லைன்ல பார்த்தோம்னால் 2000 ஆண்டிலிருந்து ஒரு 2010 வரையான கால ஒரு 10 வருஷத்தை நாங்கள் பார்க்கும்போது என்னென்ன அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஃபேமஸாக இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தால் அமேசான், அலிபாபா, வால்மார்ட் ஆன்லைன், ஃப்ளிப்கார்ட் போன்ற நிறுவனங்கள் இருந்திருக்கின்றன.
0: அதே போல 2010-20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போனுடைய புரட்சியால் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் எல்லார கையிலையும் வந்துட்டு ஆப் மூலமாக வாங்குவது மிக மிக மிக இலகுவானதாகவும் மாறிட்டது.
1: அதே போல இந்த இதுக்கு நெய் ஊத்துற மாதிரி என்ன நடைபெற்றிருக்குன்னு சொன்னால் இந்த COVID-19 காலத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரையும் வீட்டுக்குள்ள இருங்கன்னு சொன்னதால பாதுகாப்பு கருதி எல்லாருக்கும் வெளியில போக பயம். இதனால என்ன செய்தாங்கன்னா தேவைக்கு சாமான் வாங்கித்தான் ஆகணும். அப்ப என்ன செய்தாங்க, இருந்த சாய்ஸ் வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கா தான் இருந்தது.
0: அது வீட்டுக்குள்ள இருங்க எடுத்துல சொன்னோடனே வீட்டுக்குள்ள சும்மா இருப்போம் இல்ல, செலவை கூட்டினா மிச்சம் வந்தளவுலாம் நடந்திருக்கு. சரி, அதாவது இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் எப்படி செயற்படுகிறதுன்னு சொல்லி பார்த்தால் ஒரு இணையதளம் மூலமாக நீங்கள் சர்ச் பண்ணலாம், பொருளை சர்ச் பண்ணலாம். அதே போலவே ஆட் கார்டு கொடுத்தீங்கடா கார்டில் போய் இதெல்லாம் நீ சொல்லணுமான்னு கேட்டால் சொல்ல தேவையில்லை தான். ஆனால் இருந்தாலும் நாங்கள் சொல்லுவோம் என்ன சொன்னோம், இப்போ அந்த பேமெண்ட் எல்லாம் செய்து நீ இது பண்ணுவீங்க. ஆனால் ஆன்லைனில் உள்ள ஒரு நல்ல பெனிஃபிட் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டா, இப்போ உதாரணமாக ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆப்பிள் எடுப்போம். ஆப்பிள் ஆன்லைனுக்கு போகிறீங்க, இப்படி நீங்கள் ஒரு கார்டு ஒரு சாமான் வாங்க போகிறீங்க, ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது. இப்போ நிறைய மாடல் இருக்குது, ஐஃபோனில் 17 இருக்குது, அப்படி இப்படின்றது ப்ரோ மேக்ஸ் வரைக்கும் இருக்குது. அப்போ இப்படிலாம் வார நேரத்தில் இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதில் என்ன அறிந்து கொள்றதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா கம்பேர் பண்ணலாம். அந்த மாடல் எல்லாம் செலக்ட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் கம்பேரிசன் காட்டும், இதில் இது தேவை, இது உங்களுக்கு தேவையில்லை, தேவையில்லைன்னு பார்த்துடுக்கலாம். அதுக்கு வருவோம் பின்னால், இப்போ இல்லை அது பின்னால் வருவோம். அப்போ இப்படியான விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைனில் பார்க்குறது இலகுவாக இருக்குது. நீங்கள் வீட்டில் இருந்தபடி நீங்கள் வெளிக்கிட்டு போக தேவையில்லை, அதாவது வேற ஒன்றும் சொல்லலாம். சரி, நீங்கள் வெளிக்கிட்டு மேக்கப் எல்லாம் போட்டுட்டு போக தேவையில்லை, அதை தான் சொல்ல வரேன். வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்கிற மாதிரி இந்த வேலையும் செய்து கொள்ளலாம். இதுதான் நாங்கள் சொல்ல வர விஷயம்.
1: சரி, அதே தான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாங்கள் ஒரு காட்டில் சேப்பம்பரை வந்து அதெல்லாம் நாங்கள் சொல்லி முடிச்சிட்டோம்.
0: காட்டில் சேர்க்க போகிறீங்களா?
1: முகவரியை போடுவீங்க, அதாவது இமெயில், உங்களோட அட்ரஸ் வந்து போடுவீங்க. அதுக்கு அப்புறம் எங்க அவங்க டெலிவர் பண்ணணும் நீங்க சொல்லித்தானா கூட அடுத்தது வந்து பணத்தை செலுத்த வேண்டி இருக்கும், ஆர்டர் வந்து நாங்க கன்ஃபார்ம் பண்ண வேண்டும். அதுக்கு பின்னர் அவங்க என்ன செய்வாங்க அடுத்த சைட்ல சொன்னா வேர்ஹவுஸ்ல இருந்து அந்த ஷிப்மெண்ட்டுக்காக அந்த பொருள் வந்து அனுப்பப்படும். அடுத்தது வந்து கொரியர் மூலம் எங்களுக்கு அது வீட்டுக்கு வருது.
0: அதே போல அந்த ஆர்டர் நீங்க போட்டுட்டீங்க, போட்டதுக்கு பிறகு கம்பெனியால என்ன செய்வாங்கன்னு சொன்னா அது பெரிய ப்ராசஸ், இப்போ இன்வென்ட்ரியை பார்க்கறது, வேர்ஹவுஸ்ல இருந்து அது எங்க இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது, பிக்கிங், பேக்கிங், ஷிப்பிங், கொரியர், அதுக்கு பிறகு கொரியர் பிக்கப் பண்ணுவார், சோர்ட்டிங் சென்டருக்கு போகும், டெலிவரி ஸ்டேஷனுக்கு போகும், கடைசாவும் கூட வீட்டுக்கு வந்து சேரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லக்குள்ள நிறைய இருக்கு. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா 24 மணித்தாளத்துக்குள்ள உங்களோட வீட்டுக்கு வருது. ஆனா இன்னொன்று இருக்கு,
1: ஒரு மணி நேர
0: அது சில சாமான் மட்டும் இல்லாம இல்லை பொறுத்து. ஆனா நீங்க காலையில குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நீங்க ஷாப் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு 2-3 மணிக்குள்ள சாமான் வீட்டை இருக்கும். நீங்க போகல அப்படி ஷாக் ஆயிருவேன் என்ற மாதிரி சாமான் முன்னால உங்களோட வாசல்ல இருக்குது. அந்த அளவுக்கு வந்துட்டு சரி, மிகப்பெரிய ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனங்கள் என்று பார்த்தால் இப்பொழுது மிகப்பெரிய அளவுக்கு 600 மில்லியனுக்கு மேற்பட்ட பொருட்களோட முன்னணியில் இருக்கிற நிறுவனம் பார்த்தீங்கன்னா அமேசான்.
1: அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா அலிபாபா இருக்கிறது. இது ஒரு சைனாவினுடைய ஒரு மிகப்பெரிய இணைய வணிக நிறுவனம் சொல்லி எல்லாருக்கும் தெரியும்.
0: முக்கியமாக அந்த ஹோல்சேல், இப்போ நீங்கள் காஸ்கோலையும் வால்மார்ட்லையும் சமம் வாங்குற மாதிரி தான் அந்த வித்தியாசம் இருக்கு. நீங்கள் அலிபாபா பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் கொஞ்சம் பல்காக நீங்கள் வாங்க போறீங்கன்னு சொல்லி நல்ல குறைந்த விலையில நீங்கள் தரமான பொருட்களாக அது உங்களோட பொறுத்தது வந்தது கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்து நீங்கள்
1: முன்னணியில் இருக்கிறது.
0: அதாவது சில கமெண்ட்களெல்லாம் சொல்லப்படாது. பார்த்தீங்கன்னா புதிய மற்றும் பழைய பொருட்களை வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு ஒரு முக்கியமான இடமாக இந்த ஈபேயும் இருக்குது.
1: அடுத்தது வந்து ஷாப்பிஃபை. இது வந்து ஒரு உலக புகழ் பெற்று அதை கனடாவில் உருவான ஒரு இகமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ன்றதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.
0: இப்பொழுது நாங்கள் எவரெஸ்ட் வணிகர் வழங்கிக் கொண்டிருக்கிற மலை விற்பனை பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: கோடைகாலத்தை வரவேற்கும் வகையில் நீங்கள் எங்கும் கண்டிராத அதிரடி மலிவு விற்பனைகளை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. பிரம்மாண்டமான காட்சி அறையில் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விலைகளில் அனைத்து வகை தளபாடங்களும் மிக குறைவாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பாரியளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அனைத்தையும் மிக மிக மலிவு விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் இந்த அதிரடி விற்பனை கொண்டாட்டத்தில் உங்களுக்கு வழங்க இருக்கின்றது. உடனடியாக பணமில்லை என்றால் கூட கவலைப்படுத்த தேவையில்லை. ஒன் இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் தரப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் எந்த விதமான பைனான்சியல் பிரஷரும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பிடித்த தளபாடங்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். இப்போது மேட்ரஸ்களின் அதிரடி மலிவு விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். குயின் சைஸ் மெமரி ஃபோம் மேட்ரஸினை நீங்கள் $349 நீங்கள் $299 பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $2,500 விற்கப்படுகின்ற கெனடிய மேட் சோஃபா செட்டினை 3 ஆண்டுகள் வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக் கொள்ள முடியும். இப்போது மேட்ரஸ்களின் அதிரடி மலி விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே வேளையில் $1,800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக் கொள்ள முடியும். உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்படுத்த தேவையில்லை. ஒன் இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்வனவு செய்து கொள்ள முடியும். இலக்கம் 9
3: அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ-ஸ்டெஃபன் 102.7.
1: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
2: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் 375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
1: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
2: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
4: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775-647-522-1775. KM Business.ca.
5: போட்ட புது சேலை உடுத்தி
6: ஸ்காபரோவில்
7: அகரம் சில்க்,
6: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
7: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
6: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
7: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
6: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டர் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
7: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
1: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
8: டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காம்பரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார். புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த வகையான டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி விகிதம் மற்றும் பல சிறப்பு சலுகைகளுடன் வாங்க இன்றைய சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பன் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காம்பரோ. 416-720-7439 416-720-7439
9: சித்ரா செல்வநாதன் உங்களுக்காக காத்திருந்தேன். வாங்கோ பார்க்கலாம்.

0: 4:02 அறிவது கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மிஸ்டர் ஃபெமில், 25 டிகிரி செல்சியஸ் அகற்றோனோ இருக்கிறது, 30 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம்.
1: அதே வழியில் இன்றைய நள்ளிரவுக்கு பின்னர் எரிபொருள் விலை 2% குறைவடைய இருக்கின்றது. செலசி பர்னிச்சரின் கிராண்ட் ஜூலை ஃபேக்டரி கிளியரன்ஸ் சேல் இந்த வாரத்திற்கு மாத்திரம் நீடிக்கப்பட்டுள்ளது. செலசி பர்னிச்சர் ஒரு பர்னிச்சர் ஃபேக்டரியாகவும் இருப்பதனால் மிடில் மேன் மார்க்அப் இல்லாமல் ஃபேக்டரி டிரெக்ட் விலையில் வாங்கலாம், ஆயிரக்கணக்கில் சமைக்கலாம். அழகான பூஜா யூனிட்ஸ் $150 தொடக்கம், மேட்ரஸஸ் $100 தொடக்கம், பிரீமியம் சோஃபா அண்ட் லவ் சீட் ரெக்லைனர் இரண்டையும் $1,500 வாங்கினால் மேட்சிங் ரெக்லைனர் சேர் $100 மட்டுமே. இந்த வாரம் மட்டுமே இந்த சலுகை. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, ஸ்காப்ரோ, 416-731-7044.

0: கண்ணில் வரும் காட்சி எல்லாம் மிக முக்கியமான விஷயம் இந்த ரிவ்யூ என்றது. நீங்கள் சாமான் நீங்கள் வாங்க போறீங்கன்னு சொன்னால் அப்படியே கீழே போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா ரிவ்யூஸ் இருக்கும். அதில் பார்க்கலாம் ஒரு எக்கச்சப்பா எல்லாரும் ரிவ்யூ போடுற பழக்கம் இல்லை. ஆனால் போடுறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணலாம். ஜட்ஜ் பண்ணி தானே நாங்கள் சாமானை வாங்குறோம்.
1: ஆமாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பெற்றுக்கொள்ளலாம். என்ன ப்ரொமோஷன் மாதிரி கொடுப்பார்கள், அதில் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த வந்து டோர் டெலிவரி. அடுத்த வந்து எங்களுக்கு அந்த சோம்பரியாக்கிற விஷயத்தில் அந்த டோர் டெலிவரி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வசதிகளும் பல இடங்களில் வந்து இலகுவாக இருக்கும். அடுத்து வந்து வெவ்வேறு பேமெண்ட் மெத்தட்ஸ் வந்து காணப்படுது.
0: இதெல்லாமே வசதிகள் பார்த்தாலும் சவால்களும் இருக்குது. ஆமாம், அதை பற்றி நாங்கள் கதைப்போம் ஆஃப்டர் த பிரேக். பிரேக் பாட்டை போடுறீங்கன்னு யோசிப்பீங்க.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில். ஜூலை 11-12 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE Legendary Super All Wheel Drive உடனும் 10-year warranty உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸ் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன், 4-7-8-6-0-7-0-0-2.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் சிங். மார்னிங் சேரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862 416-754-8881.
4: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
4: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
2: 2500 மேல் கொள்ளுபடி செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி.
7: 416-900-4599.
8: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் FM
9: 102.7.

0: உங்களை ஆச்சரியப்படுத்துகின்ற விலைகளோடு மிக அதிரடியான மலை விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. நீங்கள் கோடைகாலத்தில் உங்களுடைய தளபாட குழுவினர்களை மேற்கொள்ள எண்ணியிருந்தால் அதற்குரிய பாரிய சேமிப்பு வாய்ப்பினை தருகின்ற நோக்கத்திலும் இந்த மாபெரும் விற்பனை கொண்டாட்டத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் வந்திறங்கி இருக்கின்றன. அனைத்து வகையிலான கெனடிய மேட் தளபாடங்கள், இன்போர்ட் தளபாடங்களை நீங்கள் பாரிய விலை குறைப்பில் பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த விற்பனை கொண்டாட்டம் அமைந்திருக்கின்றது. வணியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி நீங்கள் இலகுவான முறையிலும் உங்களுடைய தளபாட குழுவினர்களை செய்து கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. அதே வழியில் இப்பொழுது சம்மர் ஸ்பெஷல் சேலில் $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக் கொள்ளலாம். இப்போது மேட்ரஸ்களின் அதிரடி மலி விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். குயின் சைஸ் மெமரி ஃபோம் மேட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். இப்போது மேட்ரஸ்களின் அதிரடி மலி விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. வணியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட குழுவினரை செய்து கொள்ள முடியும். இலக்கம் என்பது ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
1: 4:27 அறிவது கரவியல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 5 மணிக்கு நோவே இங்கிலாந்துக்கு இடையிலான போட்டிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. 32 நிமிடங்கள் மாத்திரமே மீதம் இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருக்கணும் ஈஸ்ட் எஃப்எம் ஓட. நாங்கள் அப்பப்ப வர்ற தகவல் எல்லாம் கோல் அடிச்சா கோல் போயிட்டு, ஃபவுல் அடிச்சா ஃபவுல் போயிட்டு, ரெட் கார்ட் எல்லோ கார்ட்
2: பார்க்குற எஃபெக்ட் நாங்கள் தர இருக்கிறோம். அப்படித்தான் நீ சரி. பாபு கேட்டரிங் வழங்குகின்ற சம்மர் ஸ்பெஷல் வீக்கெண்ட் ஸ்பெஷலாக வாழை இலையில் பிட்டு, ரால் தொக்கு, கணவாய் தொக்கு, நண்டு பொரியல், நாட்டுப்புற மீன் பொரியல், சம்பல் மிளகாய் பொரியலுடன் 14.95. வாழை இலையில் ஊராடு, ஊர்கோழி, ஃபிஷ் கட்லட், மீன் பொரியல், முட்டை பொரியல், நெத்தலி பொரியல், இன்னும் பல. திங்கட்கிழமை சிக்கன் பாஸ்டா 7.95. பாபு கேட்டரிங் உங்களை வரவேற்கின்றது.
1: ஆன்லைன் ஷாப்பிங்கை பற்றி இன்றைய அறிவது கருவிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. சவால்கள் என்று பார்த்தீங்கன்னா அந்த போலியான இணையதளங்கள், இப்போ இணையதளங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து வித்தியாசப்படுத்தி அல்லது ரெண்டு எழுத்து வித்தியாசப்படுத்தி இல்லை தலைகளாக, அதாவது உங்களோட கண் பார்வைக்கு
2: முக்கியமானதுக்காக
1: கிரெடிட் கார்டு மோசடி அதிகம், இதன் காரணமாக சேவ் பண்ணி வைக்காதீங்க, இதெல்லாம் சவால்கள்.
2: அடுத்தது வந்து ஃபேக் ரிவ்யூ, அதாவது இந்த உண்மை ரிவ்யூ வந்து ஒரு முக்கியமான விஷயம். இந்த பொருளை வாங்குறதுனால அதை தான் ஓடி போய் பார்க்கறது. ஆனால்
1: நண்பர் ஒரு கடை வச்சிருந்தாருன்னா சொல்லுவார், மாப்பிள்ள அதை ஒரு கொஞ்சம் கூகுள் சொல்லி விடுறது. சொன்ன அடுத்த நாள் போய் அந்த எங்கட ரிவ்யூவை பார்த்துட்டு போய் அங்கே அந்த சாமானை வாங்குற நேரத்தில் அல்லது சாப்பிட்ற ஏதோ ஏதோ ஏதோ ஒன்று வாங்குற நேரத்தில் சாப்பாடு சாமானாக இருந்தால் அவன் யோசிப்பான், இவன் போட்டிருக்கான், இவனுக்கு நாக்கு இல்லையோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கெல்லாம் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கப்பா. அதை தான் சொல்லுவார்,
2: அதேதான் அது உண்மையான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த நிறைய பேர் பயனுள்ளதா இருக்க வேண்டியது. ஆனா சில வேளைகள் எப்படி ஏதாவது போலியான ஒரு ரிவ்யூ இருக்கிற பட்சத்தில் அது கொஞ்சம் எங்களுக்கு மற்ற மாதிரி ஒரு விளைவை தரக்கூடியதா இருக்கும். அடுத்தது வந்து போலியான பொருட்கள்
1: டூப்ளிகேட் ஒன்றை காட்டுவாங்க இன்னொன்று தருவாங்க. அந்த இதுல ஆன்லைன்ல அது பெரிய பிரச்சனையா இருக்குது. அதே போல டெலிவரி டிலே இருக்கு. அது சில நேரங்களில் இப்போ வெதரும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இப்போ ஒரு ஸ்னோ ஸ்ட்ரோம் இருக்குன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு காலையில் 10 மணிக்கு வர டெலிவரின்றது சில வழியில் அடுத்த நாள் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் இது இப்படியான சவால்கள். ஆனால் பர்பஸாக யாருமே டிலே பண்ண போகிறதில்ல. இப்படியான காரணங்கள் அது ஒரு முக்கியமான சவால்.
2: கொளுத்தி போட்டாருன்னா அது ஃப்ளைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராங் ஐட்டம் டெலிவரி. ஒரு நாங்கள் கேட்டது என்ன அனுப்பி வச்சது என்ன யாருக்கும் தெரிஞ்சு செய்கிறாங்களா அது தச்சில் வந்து
1: சொல்லுங்க. கஸ்டமர்ஸ் கால் அடிப்பாங்க, யுவர் ஆனர் நான் இந்த சாமான் ஓட வேண்டேன், எனக்கு இது வந்திருக்கு, எனக்கு கம்பன்சேஷன் தரணும். எனக்கு அவங்களே சொல்லுவாங்க இவ்வளோ எனக்கு கம்பன்சேஷன் தரணும் இருக்க யுவர் ஆனர் இப்படிலாம் கால்ஸ் போகும் கஸ்டமர் சர்வீஸுக்கு.
2: அடுத்தது வந்து அது எப்படி வந்து சேருதுன்றது என்னென்னா சில வேலைகள்லாம் தூக்கி போட்டாங்கன்னா அது உடஞ்சி வருதா அல்லது நீராக வருதா அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள்.
1: இந்த நேபர் ஒரு வேக்யூம் ஓட பண்ண டைசன் வேக்யூம் ஓட பண்ணியிருந்தார் லேட்டஸ்ட். அதில் விலையே $9,980 அதில் விலை. அப்படி மாப்பிள்ளை தூக்கி போட்டு போயிருந்தார். அப்படி தூக்கி போதா 2000 மேல ஒரு ஆள் பிடிக்கணும், மற்றது ஒரு ஆள் பிடிக்கணும், நல்லா இருக்கு.
3: East FM 102.7 தமிழ் செய்திகள்.
2: ஹோமோஸ் தீரனை திறக்கப்பட்டுள்ளது எனவும் அதனூடாக பயணிகள் கப்பல்கள் தாக்கப்படாது என்றும் ஈரான் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டுமென அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. ஈரானின் முன்னாள் அதி உயர் தலைவரின் இறுதி நிகழ்வில் தம்மை கொல்ல வேண்டுமென அழைப்பு விடுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி

0: தெலுங்கு, இந்தி அடங்கலாக பல்வேறு மொழிகளில் 40,000-க்கு மேலான பாடல்களை அவர் பாடியுள்ளார். சிறந்த பாடகிக்கான இந்திய தேசிய திரைப்பட விருதுகளை 4 முறை வென்ற எஸ் ஜானகி அவர்கள் 2013 பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்ட போது அது மிகவும் தாமதமாக வழங்கப்படுவதாக கூறி நிராகரித்திருந்தார்.
1: இலங்கையின் தற்போதைய அரசாங்கமும் முன்னைய அரசாங்கத்தைப் போலவே சர்வாதிகார ஆட்சியை நோக்கி செல்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விமர்சித்துள்ளார். மக்களின் கருத்து சுதந்திரத்தை அரசாங்கம் மீறுவதாகவும் மக்களின் பிரச்சினைகளுக்காக குரல் கொடுக்கும் எதிர்க்கட்சிகளின் உரிமையை தடுப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: Real estate market update வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs call Swapna at 416-888-9492.
4: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நீங்க ஒரு லேண்ட்லார்டா இருந்தா இல்ல டெனண்டா இருந்தா என்ன மாதிரி உங்களை குவாலிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு லேண்ட்லார்ட பொறுத்த வரைக்கும் ஒரு வீடுன்றது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க பார்த்து தான் வாங்கியிருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்காங்க. நீங்க ஒரு டெனண்டா அங்கே போறீங்களனாக்கா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நீங்க அவங்க வீட்டை உங்க வீட்டை மாதிரி பத்திரமா பார்த்துப்பீங்க அப்படின்ட்டு தான். அண்ட் நீங்க அவங்க வீட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க கொடுத்த கண்டிஷனோட பெட்டரா இல்லாட்டி அட்லீஸ்ட் சேம் கண்டிஷன்ல நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னு தான் பாக்குறது. நீங்க டெனண்டா இருந்தீங்களாக்கா நீங்க லேண்ட்லார்டுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், அதுல யாராவது கம்பெனி போன் நம்பர் அண்ட் நேம் இருக்கணும். உங்க எம்ப்ளாய்மெண்ட்டை வெரிஃபை பண்றதுக்காக லாஸ்ட் 2-3 பே ஸ்டப்ஸ், உங்க ஃபுல் கிரெடிட் ரிப்போர்ட். ஏதாவது ரீசன்காக உங்க கிரெடிட்டை நீங்க ஸ்பாயில் பண்ணீங்க, ஜாப் லாஸ்னால இல்ல மேரேஜ் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்காக உங்க கிரெடிட் ஸ்பாயில் பண்ணி எடுத்தனாக்கா நீங்க அதை லேண்ட்லார்டுக்கு கிளியரா சொல்லலாம், உண்மையா சொல்லலாம். அண்ட் அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு வேற வேற விதம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மந்த் ரெண்ட் தவிர நீங்க இன்னும் கூட மந்த்ஸ் ரெண்ட் கொடுத்து நீங்க ஒரு வீடை எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு வழிகள் இருக்கு. நீங்க அப்படி உண்மையா சொன்னீங்களா ரீசன்ஸ் அண்ட் ரெண்டல் அப்ளிகேஷன், அதுல ஒரு 2-3 நல்ல ரெஃபரன்சஸ், உங்களை பத்தி கால் பண்ணி அவங்க வெரிஃபை பண்றதுக்காக ரெஃபரன்சஸ் தேவை. நீங்க வந்து இதுல இருந்து ஏதாவது ஒன்று மிஸ்ஸிங்னாக்கா நீங்க ஒரு கேரண்டர் இல்ல கோசைனரை கூட்டிட்டு வந்துட்டு ஒரு வீடை ரெண்டலுக்காக பார்க்கலாம். நீங்க குவாலிஃபை பண்ணணும் டெனண்டா இல்லாட்டி லேண்ட்லார்டானாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் 416-888-9492. தேங்க்யூ.
3: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
5: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள்
1: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் பின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் உணவு சாவடிகள், வணிக சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 மோனிசேரன் பின் சந்திப்பில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026.
2: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
3: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
4: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. 416-720-1184.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இந்த வழியில் நாங்கள் எவரெஸ்ட் பனிச்சு வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ள போகின்றோம்.
1: கோடை காலத்தை வரவேற்கும் வகையில் நீங்கள் எங்கும் கண்டிராத அதிரடி மலை விற்பனைகளை எவரெஸ்ட் பனிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. பிரம்மாண்டமான காட்சி அறையில் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விலைகளில் அனைத்து வகை தளவாடங்களும் மிக குறைவாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பாரியளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. ஏராளமான புதிய தளவாடங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அனைத்தையும் மிக மிக மலிவு விலைகளில் எவரெஸ்ட் பனிச்சர் இந்த அதிரடி விற்பனை கொண்டாட்டத்தில் உங்களுக்கு வழங்க இருக்கின்றது. உடனடியாக பணம் இல்லை என்றால் கூட கவலைப்படுத்த தேவையில்லை. ஒன் இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் தரப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் எந்த விதமான பைனான்சியல் பிரஷரும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பிடித்த தளவாடங்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலிவு விற்பனையினை எவரெஸ்ட் பனிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன 1300 டாலர் விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் 500 டாலர்களுக்கு நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் 145 டாலர்களுக்கு பெற்றுக் கொள்ள முடியும். குயின் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் 349 டாலர்ஸுக்கு பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பனிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பனிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். 1200 டாலர் விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் 200 டாலர்களுக்கு இப்பொழுது எவரெஸ்ட் பனிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பனிச்சர். இப்போது கோடைகால விசேட விலையாக 850 டாலர் விற்கப்படுகின்ற டைனிங் செட்டினை நீங்கள் 299 டாலர்ஸுக்கு பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் 2500 டாலர் விற்கப்படுகின்ற கெனடிய மேட் சோஃபா செட்டினை 3 ஆண்டுகள் வாரண்டியோடு 1000 டாலர்களுக்கு எவரெஸ்ட் பனிச்சரில் பெற்றுக் கொள்ள முடியும். இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலிவு விற்பனையினை எவரெஸ்ட் பனிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன 1300 டாலர் விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் 500 டாலர்களுக்கு நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் எவரெஸ்ட் பனிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் மெட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பனிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். 1200 டாலர் விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் 200 டாலர்களுக்கு இப்பொழுது எவரெஸ்ட் பனிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதேவேளையில் 1800 டாலர் விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் 950 டாலர்களை பெற்றுக் கொள்ள முடியும். உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. ஒன் இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்வனவு செய்து கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
0: 4:50 அறிவது கருவியல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இந்த ஆன்லைன் ஷாப்பிங் தொடர்பாக பல விடயங்களை சுவாரஸ்யமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்து வந்து இந்த பாதுகாப்பாக எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தால், பொதுவாக இந்த இணையதளங்களை நீங்கள் சூஸ் பண்ணும்போது HTTPS அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுகின்ற அந்த இணையதளங்களை பயன்படுத்துங்கள் என்று சொல்லி தான் கேட்டிருக்கிறார்கள். அதை மட்டும் பயன்படுத்துறது பாதுகாப்பு. அறியாத இணைப்புகள் லிங்க்ஸ் வரும்போது அதை தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த OTP நம்பர் அதை வந்து யாரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அடுத்து வந்து கஸ்டமர் ரிவ்யூஸை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்தது வந்து ரிட்டர்ன் பாலிசியை நீங்க முதல்லயே பார்த்துக் கொள்றது உங்களுக்கு சேஃபாக
2: இருக்கும்.
0: எதிர்காலத்தில் ஷாப்பிங் இருக்கும் அப்படி என்று சொல்லி ஒரு விஷயத்தை நாங்க பார்த்தா, அடுத்து இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டு சிலது பொதுவா வந்து ட்ரோன் டெலிவரி, ரோபோட் டெலிவரி, அடுத்தது வந்து சேம் அவர் டெலிவரி, வெர்ச்சுவல் ரியாலிட்டி ஷாப்பிங், ஆக்மெண்டட் ரியாலிட்டி ட்ரையல் ரூம்ஸ், AI ஷாப்பிங், ஆமாம், ஒரு போலியான ஒரு
2: சாமான் பண்ணுற ரோபோட் இருக்குது, மனிதர்களும் வேலை செய்கிறாங்க. காலப்போக்கில் மனிதர்கள் இல்லாமல் ரோபோ மட்டும் வேலை செய்யும். அதே போலவே பைனோ பேலேட்டர்ன்ற சர்வீஸ் எல்லாம் இப்போ வந்துட்டு கணக்காலத்துக்கு முதல் வந்தாலும் கூட பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வருது. அது இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் பே பண்ணுறேன்னு சொல்லி கச்சக்கமான விஷயம் எல்லாம் வருது. அமேசானில் ஒரு நிமிடத்தில் ஆயிரக்கணக்கான ஆர்டர்கள் பதிவு செய்யப்படுகின்ற அது கூட ஒரு நியூஸ் ஆகிருக்கிறது. இப்படி சொல்லிட்டு நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வரோம்.
0: அவை அடுத்த வாரம் உங்களுக்கு இன்னும் ஒரு தலைப்போடு அறிவது கருவியல் சந்திக்கும் அப்படின்னு
2: கண்டிப்பாக வரும். மாற்று கருத்தில் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நாளிலே நிகழ்ச்சியோடு இணைந்த நீங்கள் அனைவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். 5 மணி முதல் 7 மணி வரை இசை எக்ஸ்பிரஸ் வருகிறது. கோகுலன் மற்றும் உஷா மறுமணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நாங்கள்
0: நீரஜா
2: என்று உங்கள் அன்பின் சஞ்சயன். வணக்கம் நேர்களே.
0: இனிமையான வணக்கம் நேர்களே.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டுத் தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472-93-5899, 6472-93-5899.
3: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
4: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
3: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
5: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
6: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
4: வேலையும்
3: போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
4: கவலையே விடுங்கோ, மனோ அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
2: மனோ தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ 6479804779, கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பில், 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்காப்ரோ, 6479804779.

0: நேரம் 5:02 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம். நன்றி சஞ்சயன் மற்றும் நீரஜா. வணக்கம் நேர்களே. வணக்கம் கோகுலன்.
1: வணக்கம் ஐஷா. வணக்கம் நேர்களே, எப்படி இருக்கிறீங்க ஐஷா?
0: நாங்க நிலமா இருக்கிறோம். என்னன்னா, இந்த பெரபரப்பா மச்சு நடக்குதுதானே, அதை பார்த்ததுல எல்லாம் தலகுலா மாறினவளே ஒரு ஃபீலிங்.
1: அப்படிதான் கனவே இருக்கிறேன். நிறைய எதிர்பார்த்தவர்கள் வந்து இப்ப தலகுலா போற மாதிரியான ஃபீலோட நிறைய பேர் இருக்கு. வழியில வெப்பநிலையும் நல்லா இருக்குது. இந்த பொழுதுல சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு மாலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். 25°C, 30°C வெப்பநிலை உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளினுடைய இரவு பொழுது 18°C, நாளைய நாள் காலை பொழுது 21°C, பகல் பொழுது 27°C ஆக காணப்படும். நல்ல காலநிலையோடு கூடிய ஒரு விடுமுறை நாள்ல நாங்களும் இணைந்திருக்கிறதுல மகிழ்ச்சி.
0: உலகிலே நீங்கள் எங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சிகளை ஈஸ்ட்எஃப்எம்.ca ஊடாக கேட்டு மகிழ முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட்எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட்எஃப்எம் 102.7. ஈஸ்ட்எஃப்எம் அலுவலக தொடர்புகளுக்கு 416-824-1212 அல்லது ஈஸ்ட்எஃப்எம் 102.7@gmail.com.
1: தொடர்ச்சியாக நீங்களும் எங்களோடு 7 வரை இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும். உங்களுடைய விருப்ப பாடல்களோடு நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். நாளைய நாள் July 12 எரிபொருளின் விலை 2% குறைவடையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் இன்றைய நாளில் நோர்வே மற்றும் இங்கிலாந்து ஆகிய அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டி இப்பொழுது ஆரம்பமாகி இருக்கின்றது. 2 போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எந்தவித கோல்களையும் பெறாமல் 2 அணிகளும் மோதிக்கொள்கின்ற போட்டியாக இன்றைய நாளின் போட்டி இப்பொழுது ஆரம்பமாகி இருக்கின்றது.
0: ஆனா இந்த நோர்வேயும் இங்கிலாந்தும் விளையாடுறாங்க, ஆனா ஹோலண்டும் இருக்குது பாத்தீங்களா? சரி, நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள் அழைக்கலாம். 416-5-4-4-0-4-0 கலந்து சிறப்பிக்க முதலாவது நீங்க யார் என்று பாக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
2: என் பேர் ஜனேஷ்.
0: ஜனேஷ்,
1: எப்படி இருக்கிறீங்க ஜனேஷ்?
2: ஓகே.
1: என்ன இப்படி நானும் நினைச்சேன் பெருசா வரப்போகுது. வீக்கெண்ட் எப்படி போகுது?
2: வீக்கெண்ட் போய்கொண்டே இருக்கு. இப்ப நல்ல வெயில் இல்ல,
0: கொஞ்சம்
2: லோவா இருக்கு.
0: ஆனால் நீங்க கடவுள் உங்களை காப்பாத்துவாரு. சரியா ஜனேஷ்,
1: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: நன்றி,
0: வணக்கம். நீங்களும் அழைக்கலாம். 4 6 5 4 4 0 4 0

0: ஜெனீஷின் விருப்பமாக கருப்பு திரைப்படத்தின் தொழித்தோ இந்த பாடல் நேரம் 5:08 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மக்கள் அழைக்கலாம். 4:55
1: தொடர்ந்து 7 வரை நீங்களும் எங்களோடு உங்களுடைய விருப்ப பாடல்களோடு இணைந்திருக்க முடியும். இந்த புலதில் பாடலோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம் கோகுலன் உஷா, ரெண்டு பேரும் எப்படி சும்மா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கிறேன். திரு, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: பரவாயில்லை.
1: எப்படி வீக்கெண்ட் போகுது?
2: வீக்கெண்ட் அமைதியா, நல்ல வெயிலோட போகுது.
1: அமைதியா போகுது? அப்ப வீட்டுல இருக்கிறீங்களா?
2: என்ன
1: பாட்டு கேட்க போறீங்க திரு?
2: இன்னைக்கு படம் வந்து காத்திருந்த காதல், அதுல இருந்து கண்களில் வந்தவள் கனவு ஒரு அந்த பாட்டு பாடுறேன்.
1: சரி, உங்களுக்காக பாடல் வரப்போன்றது. நன்றி திரு நந்தகுடமைக்கு.
2: நன்றி வணக்கம்.
0: நீங்களும் அழைக்கலாம். 4:56 4:00

0: வீக்கெண்ட் வைப்ரேஷன் வைப்ரேஷன் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. July 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில். July 11-12 சனி ஞாயிறு காலை 10 முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
3: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம். 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம். 6478334998. 6478334998.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22-கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
5: பாட்டுக்கொரு பண்பலை.
6: நேரம் 5:17 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 வரை கேட்டு மகிழலாம். அழைக்கலாம் 4565-4404-0 அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். கோகுலன்
7: வணக்கம்.
8: வணக்கம் கோகுலன்,
7: நல்லா இருக்கிறேன். செல்வகுமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: சந்தோஷம். என்ன பாடல்?
8: எனக்கு இதயம் முரளி படத்துல இருந்து தங்கமே தங்கமே அந்த பாட்டு.
6: கொஞ்ச நாள் புஷ்பா புஷ்பான்றீங்க, இப்ப இதயம் முரளி முரளின்றீங்க.
7: சரி, உங்களுக்காக பாடல் வர போன்றது
8: பாட்டாக
7: உங்களுக்காக பாடல தருகின்றோம். நன்றி சிலகுமார், இணைந்து கொடுமைக்கு
8: நன்றி.
6: வணக்கம். நீங்களும் அழைக்கலாம் 416-5544-0400.
7: தொடர்ச்சியாக 7 வரை நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கலாம். பீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் இன்றைய நாளில் குவார்டர் பைனல்ஸ் ஆக இங்கிலாந்து மற்றும் நோர்வே ஆகிய அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 17 அடைந்திருக்கின்ற போட்டியில் 2 அணிகளும் எந்தவித கோல்களையும் பெறாமல் தொடர்ச்சியாக விளையாடிக் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து 7 வரை இணைந்திருங்கள் இசை எக்ஸ்பிரஸ். பீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் சார்ந்த விடயங்களையும் உங்களுக்காக நாங்கள் தர காத்திருக்கின்றோம்.
6: உலகின போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்காக அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: செல்வகுமாரின் விருப்பமாக இதய முரளி திரைப்படத்தில் ஒளித்தோ இந்த பாடல் நேரம் 5:23 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப் எம் எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள அழைக்கலாம். 4165544040 அடுத்த நேரம் யார் என்று பார்க்கலாமா? கோகுலன்
1: நிஷபாக வணக்கம்.
2: வணக்கம் கோகுலன் கோகுலன் வணக்கம் உஷா.
1: வணக்கம் நாதன், எப்படி இருக்கிறீங்க?
2: மிகவும் நல்லா இருக்கேன். நீங்கள் இருவரும் எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் நல்லா இருக்கிறோம் நாதன். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க, எப்படி இருக்கிறீங்க?
2: மிகவும் நல்லா இருக்கேன். நான் எங்கே அந்த வண்ணிலா, எங்கே அந்த உஷா, எங்கே அந்த உஷா.
0: உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி கலந்து சிறப்பித்ததுக்கு நாதன்.
1: நன்றி. பாடலுக்கு முன்பதாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
3: உங்களை ஆச்சரியப்படுத்துகின்ற விலைகளோடு மிக அதிரடியான மலை விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. நீங்கள் கோடை காலத்தில் உங்களுடைய தளபாட குழுவினர்களை மேற்கொள்ள எண்ணியிருந்தால் அதற்குரிய பாரிய சேமிப்பு வாய்ப்பினை தருகின்ற நோக்கத்திலும் இந்த மாபெரும் விற்பனை கொண்டாட்டத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் வந்திறங்கி இருக்கின்றன. அனைத்து வகையிலான கெனடிய மேட் தளபாடங்கள், இன்போர்ட் தளபாடங்களை நீங்கள் பாரிய விலை குறைப்பில் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த விற்பனை கொண்டாட்டம் அமைந்திருக்கின்றது. வணியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி நீங்கள் இலகுவான முறையிலும் உங்களுடைய தளபாட குழுவினர்களை செய்து கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. அதே வழியில் இப்பொழுது சம ஸ்பெஷல் சேலில் $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சர் பெற்றுக் கொள்ளலாம். இப்போது மேட்ரஸ்களின் அதிரடி மலி விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். குயின் சைஸ் மெமரி ஃபோம் மேட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தில் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலி விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக்கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. வணியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட குழுவினரை செய்து கொள்ள முடியும். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலுப்பியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
2: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei, பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-90

0: ஈரானின் முன்னாள் அதிபர் தலைவர் ஆயதுல்லா அலி காமேனி கொல்லப்பட்டமைக்கு பழி வாங்கிய தீர்வோம் என அவரது மகனும் தற்போதைய அதிபர் தலைவருமான மாஷ்டபா அலி காமேனி சூளுரைத்துள்ளார். அந்த பழிவாங்கலே தமது நாட்டின் சபதம் எனவும் அச்சபதம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானின் அதிபர் தலைவராக அறிவிக்கப்பட்டமை முதல் மாஷ்டபா அலி காமேனி பொதுவெளியில் தோன்றவில்லை என்பதுடன் அவரது புகைப்படமும் வெளியாகவில்லை.
1: தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தை வீழ்த்த திமுகவும் அதிமுகவும் இணைவது தவறில்லை என அதிமுக கூட்டணி அங்கம் வகிக்கும் அமமுகவின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அரசியல் சூழல் யாரை வேண்டுமானாலும் ஒன்று சேர்க்கும் என அவர் கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து கட்சி ஆரம்பித்த டிடிவி தினகரன் கடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியிலேயே இணைந்திருந்தார். அதேவேளை தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கும் நோக்கில் திமுகவும் அதிமுகவும் இணைந்தால் அதைவிட மோசமான ஒரு முன்னெடுப்பு இருக்க முடியாது என அமைச்சர் வன்னியரசு கூறியுள்ளார்.
0: இந்து சமுத்திர பிராந்தியத்தை வந்தடைந்துள்ள ஆல்டினோ இலங்கையில் தாக்கங்களை ஏற்படுத்தும் என ஜால் பல்கலைக்கழக புவியியல் துறை எச்சரித்துள்ளது. குறிப்பாக வடமாகாணத்தில் முல்லைத்தீவு, மன்னார், கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் அக்டோபர் மாதம் வரையில் அதிக பாதிப்புகள் ஏற்படும் எனவும் அது தெரிவித்துள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். பிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் 5:34 கேட்டுக்கொண்டிருப்பதே வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ். அடுத்த நீர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் சாகா. வணக்கம் கோவில.
0: வணக்கம் கேசவன், எப்படி இருக்கிறீங்க?
3: இருக்கிறோம், நீங்கள் இருவரும்?
0: நாங்களும் நல்லா இருக்கிறோம் சொல்லுங்க கேசவன், எப்படி வீக்கெண்ட் எல்லாம் போய் கொண்டிருக்கு?
3: நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கிறீங்க? நான் கடைசியா
0: உங்களை
1: அவர் தெய்வத்துக்கு மேல நினைச்சிட்டாரு.
0: உங்களுக்காக பாடல் வர போகின்றது. நன்றி கேசவன் இணைந்து கொடுமைக்கு. இங்கிலாந்து ஆகிய அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டி இப்பொழுது 34 கடந்த நிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இரண்டு அணிகளும் இதுவரையில் எந்தவித கோல்களையும் பெறாமல் தொடர்ச்சியாக விளையாடிக் கொண்டிருக்கின்றன.
1: பிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே முகவரி 1370 டான் மில்ஸ் ரோட். தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் 416-645-3027. பிசினஸ் டாக்ஸ், பிசினஸ் HST பிரச்சனைகள், கார்பரேட் டாக்ஸ், ஆடிட் போன்றவற்றிற்கும், அத்தோடு உங்கள் நிறுவன பேரோல் டாக்ஸ் விடயங்களுக்கும் உதவி செய்ய தம்பி பிரபாவின் டீம் மெம்பர்ஸ் காத்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப் வாயிலாகவும் அழையுங்கள். 416-645-3027. நம்பி வாங்க தம்பி பிரபாவிடம். திரும்பி சந்தோஷமாய் போங்க. 416-645-3027. தம்பி பிரபா.
3: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESC-ஐ லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன் 437-860-7002.
4: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
5: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
6: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
5: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
6: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
7: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.
8: நேரம் 5:43 நிமிடம். கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளை அழைக்கலாம். 4-1-5-5-4-4-0.
9: ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் குவார்டர் ஃபைனல்ஸ். நோர்வே மற்றும் இங்கிலாந்து ஆகிய அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டி. இப்பொழுது நோர்வே அணி முதலாவது கோலினை பெற்று விளையாடிக் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. 36வது நிமிடத்தில் நோர்வே தனது முதலாவது கோலை பெற்றிருக்கின்றது. 1-0 என்ற ரீதியில் இந்த போட்டி நடந்து கொண்டிருக்கின்றது.
8: ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸ் இதற்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. அடுத்த நீர் யார் என்று பார்க்கலாம். கோகுலன்
9: வணக்கம்.
8: வணக்கம்
9: வணக்கம். ஹலோ. சரி
8: சரி, அடுத்த நேரம் பார்க்கலாம்.
9: வணக்கம்
8: வணக்கம்
9: வணக்கம். திலகவதி அமுதராஜா, அப்படி இருக்கிறீங்க?
8: நாங்களும் நிலமா இருக்கிறோம். திலகவதி அமுதராஜா, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கீங்க?
10: நானும் இப்ப உங்கள்ட பாட்டு கேட்டுக்கொண்டு சமைச்சு கொண்டு
8: நிக்கிறேன். சரி
9: சரி, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
10: நான் இன்றைக்கு இயற்கையோடு எங்கள் மனதோடு இசை கலந்த ஜானகி அம்மா அவர்களுக்கும் ஆத்ம திருப்தியை சொல்லிக் கொண்டு நான் இன்று கேட்கும் பாடல் படம் உஷா சொல்லும் பாட்டு வந்து அதுவும் வந்த நடிகர வந்த பாடலை அனைத்து மக்களும் கேட்டு மாடட்டும் என்று சொல்லிக் கொண்டு
8: அதுவும் உஷா சொல்லுவான்னு சொன்னீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். இந்த விருப்ப பாட்டை நான் போட்டு ஏழை ஜாதி படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் வருகின்றது. நன்றி இணைந்த உடனமைக்கு.
10: நன்றி
8: வணக்கம். நீங்களும் அழைக்கலாம் 4564544 0.

0: நேரம் 5:51 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ்.
1: ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் குவார்டர் ஃபைனல்ஸ் நோர்வே மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டி இப்பொழுது ஹாஃப் டைமை அடைந்திருக்கின்றது. 1-1 என்ற கோல் கணக்கில் இரண்டு அணிகளும் இந்த ஹாஃப் டைமை நிறைவு செய்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. முதலாவது கோலாக நோர்வே தன்னுடைய முதலாவது கோலை பதிவு செய்திருந்தது. அதன் பின்னர் இங்கிலாந்து அணியும் ஒரு கோலினை பெற்றிருக்கின்றது. 1-1 என்ற ரீதியில் ஹாஃப் டைமை இந்த போட்டி வந்தடைந்திருக்கின்றது.
0: அடுத்த நேயர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் ஹரிக்கிறீங்க?
1: வணக்கம். நல்லா இருக்கிறேன் நளினி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: வரவேற்றுக்
1: கொள்கின்றோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
0: நன்றி. அடிக்கடி வாங்கோ, சந்தோஷம்.
2: நன்றி,
0: வணக்கம். அழைக்கலாம். 4164-4400.
1: தொடர்ந்து 7 வரை நீங்களும் எங்களோடு இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். பாடலுக்கு முன்பதாக தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
3: கோடை காலத்தை வரவேற்கும் வகையில் நீங்கள் எங்கும் கண்டிராத அதிரடி மலிவு விற்பனைகளை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. பிரம்மாண்டமான காட்சி அறையில் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விலைகளில் அனைத்து வகை தளபாடங்களும் மிக குறைவாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பாரியளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அனைத்தையும் மிக மிக மலிவு விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் இந்த அதிரடி விற்பனை கொண்டாட்டத்தில் உங்களுக்கு வழங்க இருக்கின்றது. உடனடியாக பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 year நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் தரப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் எந்த விதமான பைனான்சியல் பிரஷரும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பிடித்த தளபாடங்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். இப்போது மேட்ரஸ்களின் அதிரடி மலிவு விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். குயின் சைஸ் மெமரி ஃபோம் மேட்ரஸினை நீங்கள் $349 $299 பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $2,500 விற்கப்படுகின்ற கெனடிய மேட் சோபா செட்டினை 3 வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக் கொள்ள முடியும். இப்போது மேட்ரஸ்களின் அதிரடி மலிவு விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும். உங்களுக்கு தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதேவேளையில் $1,800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக் கொள்ள முடியும். உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 year நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்வனவு செய்து கொள்ள முடியும். இலக்கம் 9 ஃபின்ச் டீன் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
1: 416-506-9552.
2: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanicum Middlefield Kumudayil, Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangukirar, 416-299-1020.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899. 6472935899.
0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
4: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
4: 416-461-6401.
5: Master Productions மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி

0: அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் எம் சுரேந்தர் பேசுறேன்.
2: பாரிஜாத பூவே அந்த தேவலோக சேனே,
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம்.
2: பூவே பூவே பெண் பூவே,
1: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.

0: மேலும் 6:03 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ். தொடர்ந்து 7 வரை உங்கள் விருப்ப பாடல்களை கேட்ட மகளை அழைக்கலாம். 4:06:55:44:00.
1: தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்திருக்க முடியும். நாங்கள் அடுத்த மணித்தியாலத்துக்கு வந்திருக்கின்றோம். டொரண்டோ பெரும்பாகத்தில் 25 டிகிரி செல்சியஸ், 29 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளினுடைய இரவு பொழுது 18 டிகிரி செல்சியஸ், நாளைய நாள் காலை பொழுது 21 டிகிரி செல்சியஸ், பகல் பொழுது 27 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை காணப்படும். நாளைய நாளின் அதிகூடிய வெப்பநிலையும் 27 டிகிரி செல்சியஸ், திங்கட்கிழமையை பொறுத்தவரை 31 டிகிரி செல்சியஸ் கூடிய வெப்பநிலையாக காணப்படுகின்றது.
0: உலகில் எங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சிகளை
2: என்ன
0: பாடல் என்று
2: முரளியும் மீனாவன் நடித்தது மின்னது மின்னது என்ற ஒரு பாடல்.
0: நம்ம வீட்டு கல்யாணம் தான்,
2: அம்மா வீட்டு கல்யாணம் தான்.
0: உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. என்ன செய்து கொண்டிருக்கீங்க திருமதி செல்வா?
1: உங்களுக்காக பாடல் வரப்போன்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு தொடர்ந்து நீங்களும்
2: நன்றி.
1: 7 வரை நீங்கள் எங்களோடு இணைந்திருக்க முடியும். 4:06:55:44:00. நாளைய நாள் ஜூலை மாதம் 12 தேதி தொடர்ந்து பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை 2% குறைவடையும்.

0: திருமதி செல்வா செல்வின் விருப்பமாக நம்ம வீட்டு கல்யாண திரைப்படத்தின் தோழித்தோ அந்த பாடல் நேரம் 6:09 காத்து கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் அழைக்கலாம் 4565444040. அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் உஷா. வணக்கம் கோகுலன். பாபி கதைக்கிறேன்.
2: வணக்கம் பாபி, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருவரும்?
2: நாங்களும் நல்லா இருக்கிறேன் பாபி. சொல்லுங்க, வீக்கெண்ட் எல்லாம் எப்படி போகுது?
1: நல்லா போகுது. தனியா தான் என்ன செய்யற, வாக்கிங் போறது, நேரம் கதைக்கிறது, அப்படி போகுது.
0: சரி, இன்று என்ன பாடல் பாபிக்கு?
1: படம் வந்து மணிக்குயில். அதுல உமா ரமணன் அருண்மொழி பாடின காதல் நிலவே பூவே கை மீது சேரவா.
0: நிச்சயமாக உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது பாபி. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி இருவருக்கும். வணக்கம்.
0: நன்றி. வணக்கம்.
2: செலசி ஃபர்னிச்சரின் கிராண்ட் ஜூலை ஃபேக்டரி கிளியரன்ஸ் சேல்ஸ் இந்த வாரம் மாத்திரம் நீடிக்கப்பட்டுள்ளது. செலசி ஃபர்னிச்சர் ஒரு ஃபர்னிச்சர் ஃபேக்டரியாகவும் இருப்பதால் மிடில் மேன் மார்க்அப் இல்லாமல் ஃபேக்டரி டிரெக்ட் விலையில் வாங்கலாம், ஆயிரக்கணக்கில் சேமிக்கலாம். அழகான பூஜா யூனிட் $150 தொடக்கம், மேட்ரஸ் $100 தொடக்கம், ப்ரீமியம் சோஃபா அண்ட் லவ் சீட் ரிக்ளைனர் இரண்டையும் $1,500 வாங்கினால் மேட்சிங் ரிக்ளைனர் சேர் $100 மட்டுமே. இந்த வாரம் மட்டுமே இந்த சலுகை. செலசி ஃபர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, ஸ்கார்போ, 416-731-7044.
0: பாபு கேட்டரிங் வழங்கும் சம ஸ்பெஷல் வீக்கெண்ட் ஸ்பெஷலாக வாழையிலில் பிட்டு, ரால் தொக்கு, கணவாய் தொக்கு, நண்டு பொரியல், நாட்டுப்புற மீன் பொரியல், சம்பல், மிளகாய் பொரியலுடன் 1495. வாழை இலையில் ஊராடு, ஊர்கோழி, ஃபிஷ் கட்லட், மீன் பொரியல், முட்டை பொரியல், நெத்தலி பொரியல் இன்னும் பல. திங்கட்கிழமை சிக்கன் பேஸ்டா 795. பாபு கேட்டரிங் உங்களை அழைக்கின்றது. நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டுமல் அழைக்கலாம். 4165544040.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: பிக்கரிங்கில் ஜேஎச்ஏ என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில். ஜூலை 11-12 சனி ஞாயிறு காலை 10 முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
2: லக்வா கிச்சன் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17-18-19 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சேர் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கட படிகளின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம், பார்க்கிங் இலவசம். ஜூலை 17-18-19 மார்னிங் சேர் அண்ட் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026 416-757-2006.
1: Ajax Nissan and Infiniti Servings Event. 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960. 437-477-7960.
3: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
6: 416-900-4599.
7: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி. வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 $1,00,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க்.
8: 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள்
9: எஃப்எம் 102.7 ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் குவார்ட்டர் ஃபைனல்ஸ். இன்றைய நாளின் போட்டியை பொறுத்தவரை நோர்வே மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 57 போட்டி கடந்திருக்கின்றது. நோர்வே மற்றும் இங்கிலாந்து 2 அணிகளும் தலா 1 கோலோடு விளையாடிக் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
10: அடுத்த நேயர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
11: வணக்கம், நான் கரண் கேட்கிறேன்.
9: வணக்கம் கரண், எப்படி இருக்கிறீங்க?
10: என்ன பாடல் கரனுக்கு?
11: எனக்கு இந்த ஜானகிமாண்டுக்கு அஞ்சலி செலுத்தி கொண்டு அந்த ஆத்மா சாந்தி அடைய அவ பாடின பாடல் விஜய் படத்துல இருந்து நெஞ்சு நிலை நெஞ்சு நிலை பாடல்கள்.
9: சரி, உங்களுக்காக பாடல் வரப்போன்றது. நன்றி இணைந்து கொடுமைக்கு.
10: நன்றி வணக்கம். நீங்களும் அழைக்கலாம். 4654554 0.

0: சரணின் விருப்பமாக ஒளித்தோய்ந்தது அந்த பாடல். உயிரிய திரைப்படத்திலிருந்து நேரம் 6:26 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள் அழைக்கலாம். 4165544040.
1: தொடர்ந்து எவரெஸ்ட் பயணிச்சு தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: உங்களை ஆச்சரியப்படுத்துகின்ற விலைகளோடு மிக அதிரடியான மலை விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. நீங்கள் கோடைகாலத்தில் உங்களுடைய தளபாட குழுவினர்களை மேற்கொள்ள எண்ணியிருந்தால் அதற்குரிய பாரிய சேமிப்பு வாய்ப்பினை தருகின்ற நோக்கத்திலும் இந்த மாபெரும் விற்பனை கொண்டாட்டத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் வந்திறங்கி இருக்கின்றன. அனைத்து வகையிலான கனடிய மேற் தளபாடங்கள், இன்போர்ட் தளபாடங்களை நீங்கள் பாரிய விலை குறைப்பில் பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த விற்பனை கொண்டாட்டம் அமைந்திருக்கின்றது. வணியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. பயன்படுத்தி நீங்கள் இலகுவான முறையிலும் உங்களுடைய தளபாட குழுவினர்களை செய்து கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. அதே வழியில் இப்பொழுது சம்மர் ஸ்பெஷல் சேலில் $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சர் பெற்றுக் கொள்ளலாம். இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலிவு விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். குயின் சைஸ் மெமரி ஃபோம் மேட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். இப்போது மேட்ரஸ்களின் அதிரடி மலிவு விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. வன்னியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட குழுவினை செய்து கொள்ள முடியும். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: ஹோமுஸ் நீரிணை திறக்கப்பட்டுள்ளது எனவும் அதனூடாக பயணிக்கும் கப்பல்கள் தாக்கப்படாது என்றும் ஈரான் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. ஈரானின் முன்னாள் அதியுயர் தலைவரின் இறுதி நிகழ்வில் தம்மை கொல்ல வேண்டும் என அழைப்பு விடுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி ஈரான் மீது மேலதிக தாக்குதல்கள் நடத்தப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
3: பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்கள் தனது 88வது வயதில் மறைந்தார். 1938 ஆண்டு ஆந்திராவில் பிறந்த எஸ் ஜானகி 1957 ஆண்டு தமிழ்நாட்டில் தமது திரை இசை பயணத்தை ஆரம்பித்தார். தமிழ், மலையாளம், தெலுங்கு, இந்தி அடங்கலாக பல்வேறு மொழிகளில் 40,000 மேலான பாடல்களை அவர் பாடியுள்ளார். சிறந்த பாடகிக்கான இந்திய தேசிய திரைப்பட விருதுகளையும் 4 முறை வென்ற எஸ் ஜானகி அவர்கள் 2013 ஆண்டு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்ட போது அது மிகவும் தாமதமாக வழங்கப்படுவதாக கூறி நிராகரித்திருந்தார்.
2: இலங்கையின் தற்போதைய அரசாங்கமும் முன்னைய அரசாங்கத்தைப் போலவே சர்வாதிகார ஆட்சியை நோக்கி செல்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் விமர்சித்துள்ளார். மக்களின் கருத்து சுதந்திரத்தை அரசாங்கம் மீறுவதாகவும் மக்களின் பிரச்சினைகளுக்காக குரல் கொடுக்கும் எதிர்க்கட்சிகளின் உரிமையை தடுப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஃபைனலாக இன்று இரவு 9 மணிக்கு பலரும் எதிர்பார்க்கின்ற மற்றொரு போட்டி அர்ஜென்டினா மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டி இன்றைய நாளில் நடைபெற இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
1: கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 மணி வரை கேட்டு மகளெல்லாம் அழைக்கலாம். 4165544400 அடுத்த நீங்கள் யார் என்று பார்க்கலாம். கோகுலன்
0: வணக்கம்.
2: வணக்கம் கோவிலன், உஷா இதுவரைக்கும் வணக்கம் கூறிக்கொள்வது சிவகுமாரன்.
0: வணக்கம் சிவகுமாரன், எப்படி இருக்கிறீங்க?
2: நான் மிகவும் நலமா இருக்கின்றேன். நீங்கள் இதுவரை நலம் தானே?
0: நலமாக இருக்கின்றோம். சொல்லுங்கள், என்ன பாட்டு கேட்கலாம்?
2: ஆமா, நான் விரும்பி கேட்கும் பாடல் சங்கமம் படத்தில் இருந்து நித்யஸ்ரீ மகாதேவன் பாடிய சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா என்ற அந்த பாடலை விரும்பி கேட்கின்றேன்.
1: நிச்சயமாக. என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க சிவகுமாரன்?
0: நன்றி வணக்கம்.
1: நீங்களும் அழைக்கலாம். 4165544400

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
1: உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா
2: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
1: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
2: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
1: இலவச ஆலோசனைகளுக்கான உங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா கமர்ஸ் வெஞ்சர்ஸ் 4 4 5 7 0 6 5 1 4 1 6 4 5 7 0 6 5 1. Conditions apply.
3: ABS Mr. P. Singaraj வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
4: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்
5: வெர்கோ வெப்ஸ் லோ 4 1 6 9 9 3 8 4 4 3.
6: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல் 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் 4 3 7 2 1 3 3 3 3 2.
7: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 4 3 7 2 4 3 1 7 1 9 4 3 7 2 4 3 1 7 1 9.
8: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக் 2826 ஏ மாக்கம் ரோட் மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில் மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 4164464 0 4164648 0.
0: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: காதலுடன் திரைப்பத்திலிருந்து ஒழித்தோகிறது அந்த பாடல். நேரம் 6:48 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ்.
1: ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் குவார்டர் ஃபைனல்ஸ் இன்றைய நாளில் நோர்வே மற்றும் இங்கிலாந்து ஆகிய அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 85 நிமிடங்களை கடந்திருக்கின்ற போட்டியில் நோர்வே மற்றும் இங்கிலாந்து ஆகிய அணிகள் தலா ஒரு கோலோடு விளையாடிக் கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது.
0: ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இந்த நேரத்தில் நாங்கள் எவரெஸ்ட் ஃபேனுக்கு தெரிந்த கிட்டறிந்து கொள்ளலாம்.
2: கோடை காலத்தை வரவேற்கும் வகையில் நீங்கள் எங்கும் கண்டிராத அதிரடி மலிவு விற்பனைகளை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. பிரம்மாண்டமான காட்சி அறையில் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விலைகளில் அனைத்து வகை தளபாடங்களும் மிக குறைவாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பாரியளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அனைத்தையும் மிக மிக மலிவு விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் இந்த அதிரடி விற்பனை கொண்டாட்டத்தில் உங்களுக்கு வழங்க இருக்கின்றது. உடனடியாக பணமில்லை என்றால் கூட கவலைப்படுத்த வேலை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் தரப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் எந்த விதமான பைனான்சியல் பிரஷர் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பிடித்த தளபாடங்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். இப்போது மேட்ரஸ்களின் அதிரடி மலிவு விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். குயின் சைஸ் மெமரி ஃபோம் மேட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். இப்போது கோடைகால விசேட விலையாக $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட்டினை நீங்கள் $299 பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $2,500 விற்கப்படுகின்ற கெனடிய மேட் சோஃபா செட்டினை 3 ஆண்டுகள் வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக் கொள்ள முடியும். இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலிவு விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதேவேளையில் $1,800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக் கொள்ள முடியும். உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்படுத்தவில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்வனவு செய்து கொள்ள முடியும். இலக்கம் 80
0: இணைந்திருக்கின்றோம்.
1: நாங்களும் ஒழிக்கின்ற பாடலோடு இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரத்தை அமைத்திருக்கின்றோம். இதுவரை நேரம் எங்களோடு இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டாத்தடி நேர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் நாளை மாலை 5 மணி தொடக்கம் 7 மணி வரை 16 வயதுக்குட்பட்டவர்கள் இணைந்து கொண்டு இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இதுவரை நேரம் இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றியுடன் நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். தொடர்ந்து 7 மணிக்கு ஸ்டார் நைட் நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம். தொடர்ந்து வீக்கெண்ட் ஸ்டெஃபமோடு இணைந்திருங்கள்.

0: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெபன் 102.7.
1: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
2: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாக செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
4: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் Home Comfort, Markham Steel Sandipil, Yellow Building Hill, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
1: அவசர பணத்தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த நாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரைவ் பிளாசா, 9056677200.

0: FM 102 தசமேலி நூடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் FM-ஓடு இணைந்திருக்கிறீர்கள். இப்பொழுது முதல் 9 மணி வரை நீங்களும் ஸ்டார் நைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். கெனடிய மற்றும் இண்டிபெண்டன்ட் கலைஞர்களுடைய பாடல்கள் அவர்களை பற்றிய விடயங்களோடு நிகழ்ச்சி இன்றைய நாளும் உங்களோடு இணைந்திருக்கப் போகின்றது. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். 25 டிகிரி செல்சியஸ், 29 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளினுடைய இரவு பொழுது 18 டிகிரி செல்சியஸ், நாளைய நாள் காலை பொழுது 21 டிகிரி செல்சியஸ், பகல் பொழுது 27 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை காணப்படும். திங்கட்கிழமையை பொறுத்தவரை அதிகூடிய வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுகின்றது.
1: அத்துடன் நீங்கள் உலகில் எங்கிருந்தாலும் எமது நிகழ்ச்சிகளை eastfm.ca ஊடாக கேட்டு மகிழ முடியும். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் EastFM தமிழ், யூடியூபில் EastFM 102.7, EastFM அலுவலக தொடர்புகளுக்கு 416-824-1212 அல்லது eastfm102.7@gmail.com.
0: நாளைய நாள் ஜூலை மாதம் 12ஆம் தேதி டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை லீட்டர் ஒன்றுக்கான விலை 2% குறைவடையும்.
1: இன்றைய ஸ்டார் நைட்டை அலங்கரிக்க வரும் முதலாவது பாடல் குமரி கண்ட குமரன்.
0: பூவன் மதீசன் மற்றும் குழுவினர் தருகின்ற பாடல். உலக பரப்பில் வாழ்கின்ற தமிழர்களால் தயாரிக்கப்பட்ட பாடலாக இந்த பாடல் காணப்படுகின்றது.

தம்பியாக அவருக்கு அமைதியா இருங்கோ, சின்ன கதை உண்டு. எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாற்றுக்கு முந்தின காலத்துல தமிழரின் புலமையும் வீரமும் ஒருங்கு சேர ஒரு மாபெரும் நிலப்பரப்பு இருந்தா சொல்லப்படுது. அதுக்கு பேர் தான் குமரிக்கண்டம். எதிர்பாராத ஒரு பேரழிவால கடல் நிலத்தை அபகரிச்சு கொண்டது.

விவசாயத்தின் எழுச்சி வேட்டை தொழில் செய்து வந்தவர்களை பயம் கொள்ள வைக்கிறது. குமரனையும் குமரி மக்களையும் அவர்கள் அடக்க நினைத்தனர்.

தவிர திசை அதிர படை பலவும் சுற்றும் அடை இளமும் பற்றும் வாழுரசு மொழி தனிலே வான் செவியும் கூசும் வாழுரசு மொழி தனிலே வான் மத்தகங்கள் ஒரு பால் நித்தம்புல ரத்தமுடன் யுத்தர்களும் ஒரு பால் வானம் கடல் பூமி அவை மூன்றிலுமே யுத்தம் பாடும் வகை பூந்தொழிகள் சூரர் மனசித்தம்

மரணித்த குமரனின் படையினர் தெய்வமாக்கப்பட்டனர். வரலாறே சூனியமாகின்றது. துரோகம் குமரனையும் காவு வாங்கியிருக்கிறது. அந்த மாவீரனின் வரலாறு மறைக்கப்பட்டது. இதற்கு பின் நமக்கு புகட்டப்பட்டதெல்லாம் எம் தலைவன் உலகம் முழுவதும் அலைந்ததும் ஆண்டியாக்கப்பட்டதும் தான்.

0: கதையோடு கூடிய பாடலாக பூவன் மதீசன் மற்றும் குழுவினர் அந்த பாடலை தந்திருந்தார்கள். ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் இங்கிலாந்து அணி 2 கோல்களை பெற்றிருக்கின்றது. நோர்வே அணி 1 கோலோடு தொடர்ச்சியாக போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
1: இன்னொரு ஷாட் இல்லையா
0: நிஷமா, மிகவும் சுவாரஸ்யமான போட்டியாக இந்த போட்டி நிறைவு தருவாய் அடைகின்ற ஒரு நேரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். நாங்களும் ஸ்கோர் விவரங்களையும் உங்களுக்காக தர இருக்கின்றோம். நீங்களும் 9 மணி வரை எங்களோடு ஸ்டார் நைட்டோடு இணைந்திருக்க முடியும்.
1: ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்காக அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: தி ஒன் அண்ட் ஒன்லி வீக்கெண்ட் வாண்டர், வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம், வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம், கிரேட்டஸ்ட் ரேடியோ ஸ்டேஷன்.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
5: Prusha Law Professional Corporation.
6: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
5: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
6: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
5: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
6: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307, 6474780144.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
7: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடைக்கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல், 3 சாரீஸ் $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99, பிரீத்தி மிக்ஸ் கிரைண்டர் $129.99, வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோடு, யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே. 416-492-7973.
8: ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026. ஃபீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
9: உயிரே மெய்யே, உயிர் மெய்யே, என் ஆஜுதமே, என் அடையாளமே, என் பெருமையே, தமிழே, தமிழே.

0: வாகீசன் ராசியா பாடிய பாடலை கேட்டீர்கள். கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட்.
1: தொடர்ந்து 9 மணி வரை நீங்களும் ஸ்டார் நைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். இந்த பொழுதில் எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: உங்களை ஆச்சரியப்படுத்துகின்ற விலைகளோடு மிக அதிரடியான மலை விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. நீங்கள் கோடைகாலத்தில் உங்களுடைய தளபாட குழுவினர்களை மேற்கொள்ள எண்ணியிருந்தால் அதற்குரிய பாரிய சேமிப்பு வாய்ப்பினை தருகின்ற நோக்கத்திலும் இந்த மாபெரும் விற்பனை கொண்டாட்டத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் வந்திறங்கியிருக்கின்றன. அனைத்து வகையிலான கெனடிய மேட் தளபாடங்கள், இன்போர்ட் தளபாடங்களை நீங்கள் பாரிய விலை குறைப்பில் பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த விற்பனை கொண்டாட்டம் அமைந்திருக்கின்றது. வணிகருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி நீங்கள் இலகுவான முறையிலும் உங்களுடைய தளபாட குழுவினர்களை செய்து கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச் ஸ்ட்ரீம் ஸ்கொயர். ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீம் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. அதே வழியில் இப்பொழுது சம்மர் ஸ்பெஷல் சேலில் $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3 இயர் வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக் கொள்ளலாம். இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலிவு விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். குயின் சைஸ் மெமரி ஃபோம் மேட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச் ஸ்ட்ரீம் ஸ்கொயர். ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீம் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். இப்போது மேட்ரஸ்களின் அதிரடி மலி விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. வணிகருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்வனை செய்து கொள்ள முடியும். இலக்கம் என்பது ஃபின்ச் ஸ்ட்ரீம் ஸ்கொயர். ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீம் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: காற்றில் பரவும் இசை போல
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: ஈரானின் முன்னாள் அதியர் தலைவர் ஆயதுல்லா அலி காமினி கொல்லப்பட்டமைக்கு பழி வாங்கியே தீர்வோம் என அவரது மகனும் தற்போதைய அதியர் தலைவருமான மாஷ்டபா அலி காமினி சூளுரைத்துள்ளார். அந்த பழிவாங்கலே தமது நாட்டின் சபதம் எனவும் அச்சபதம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானின் அதியர் தலைவராக அறிவிக்கப்பட்டமை முதல் மாஷ்டபா அலி காமினி பொதுவெளியில் தோன்றவில்லை என்பதுடன் அவரது புகைப்படமும் வெளியாகவில்லை.
3: தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தை வீழ்த்த திமுகவும் அதிமுகவும் இணைவது தவறில்லை என அதிமுக கூட்டணியின் அங்கம் வகிக்கும் அமமுகவின் பொதுச் செயலாளர் டி டி வே தினகரன் தெரிவித்துள்ளார். அரசியல் சூழல் யாரையும் வேண்டுமானாலும் ஒன்று சேர்க்கும் என அவர் கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து கட்சி ஆரம்பித்த டிடிவி தினகரன் கடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியிலேயே இணைந்திருந்தார். அதேவேளை தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கும் நோக்கில் திமுகவும் அதிமுகவும் இணைந்தால் அதைவிட மோசமான ஒரு முன்னெடுப்பும் இருக்க முடியாதென அமைச்சர் வேணியரசு கூறியுள்ளார்.
2: இந்து சமுத்திர பிராந்தியத்தை வந்தடைந்துள்ள ஆல்நினோ இலங்கையில் தாக்கங்களை ஏற்படுத்தும் என ஜால் பல்கலைக்கழக புவியியல் துறை எச்சரித்துள்ளது. குறிப்பாக வடமாகாணத்தில் முல்லைத்தீவு, மன்னார், கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் அக்டோபர் மாதம் வரையில் அதிக பாதிப்புகள் ஏற்படும் என அது தெரிவித்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். Weekend, East FM 102.7.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன், 437-860-7002.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கே

0: ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்குதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில் மெக்காவினுக்கு மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
2: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
3: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். 416-821-0462. 416-621-0462. சம் கண்டிஷன் அப்ளை.
4: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: என் நண்பனோட காதல பிரிச்சு அவன் இப்படி சோகமா உட்கார வச்சுட்டாங்களே.
1: வாழ்க்கையே
0: இப்படி பள்ளத்துல விழுந்துருச்சு, இனிமே அந்த காதல விழுந்தா என்ன விளையாட்டு என்ன சொட்ட தலை.
2: நம்ம வீட்டுல ஒரு சின்ன வேலை போயிட்டு இருக்கு, அதான் பொண்ணு பார்க்க அண்ணன் வீட்டுல ஏற்பாடு பண்ணிட்டேன். பையனோட போட்டோவை பார்த்தோடனே பொண்ணுக்கு பிடிச்சிச்சு, பையனுக்கும் அப்படித்தான் நினைக்கிறேன்.
0: நீ ஆள் போட்டோவை தவிர வேற எந்த பொண்ணு போட்டோவை பார்க்க மாட்டேன்றது நான் உங்களுக்கு எப்படிடா புரிய வைப்பேன் புரிய வைப்பேன்.
3: அதை பத்திலாம் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் என்ன சொன்னாலும் என் பையன் கேட்பான், அவனுக்கு அவ்வளோ மரியாதையா மேல. நீங்க பொண்ணை கூப்பிடுங்க.

0: எங்க எங்க
1: என்ன?
0: எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, உங்களை மொழிதரம் பார்த்த போதே இங்க ஏதோ பண்ணிச்சிங்க. அப்பயே சொன்னது தான் நினைச்சேன், ஆனா அப்ப சொல்லியிருந்தா தப்பா இருக்கும். இப்ப சொல்லனா தப்பாயிரும்னு தோணுதுங்க. ஐ லவ் யூங்க.
1: இது சொல்ல ஆறு மாசாச்சா
0: புரியல?

0: கோடைகாலத்தை வரவேற்கும் வகையில் நீங்கள் எங்கும் கண்டிராத அதிரடி மலிவு விற்பனைகளை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. பிரம்மாண்டமான காட்சி அறையில் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விலைகளில் அனைத்து வகை தளபாடங்களும் மிக குறைவாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பாரியளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அனைத்தையும் மிக மிக மலிவு விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் இந்த அதிரடி விற்பனை கொண்டாட்டத்தில் உங்களுக்கு வழங்க இருக்கின்றது. உடனடியாக பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. ஒன் இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் தரப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் எந்த விதமான பைனான்சியல் பிரஷரும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பிடித்த தளபாடங்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலிவு விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். குயின் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். இப்போது கோடைகால விசேட விலையாக $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட்டினை நீங்கள் $299 பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $2,500 விற்கப்படுகின்ற கெனடிய மேட் சோஃபா செட்டினை 3 ஆண்டுகள் வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக் கொள்ள முடியும். இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலிவு விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே வேளையில் $1,800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக் கொள்ள முடியும். உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்முதலை செய்து கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
1: எவரெஸ்ட் பர்னிச்சர் தந்த தகவல்களை கேட்டிருந்தீர்கள். எஃப்எம் 102.7 ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் உங்களோடு இணைந்திருக்கின்றது. ஸ்டார் நைட் இன்றைய நாளில் குவார்ட்டர் ஃபைனல்ஸ் போட்டியாக ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகளில் நோர்வே மற்றும் இங்கிலாந்து ஆகிய அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இப்பொழுது எக்ஸ்ட்ரா டைமோடு அந்த போட்டியும் நிறைவடைந்திருக்கின்றது. இங்கிலாந்து அணி 2 கோல்களையும் நோர்வே அணி 1 கோலையும் பெற்றிருந்தது. 2-1 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் இன்றைய நாளின் இரவு பொழுதில் 9 மணிக்கு மற்றொரு குவார்ட்டர் ஃபைனல்ஸ் போட்டி, பலரும் எதிர்பார்க்கின்ற மற்றொரு போட்டியாக அர்ஜென்டினா மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டி இன்றைய நாளில் நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
2: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் ஸ்டார் நைட். வெறும் பாலுடன் ஸ்ரீ விஜய் ராகவன் சிமை.
3: போலாம். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல?
4: எஸ்.
3: ஓகே, ஆக்ஷன்.

0: சின்மய்
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: வல்முறின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா ஜூலை 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூலை 18 சனிக்கிழமை சப்பரம், ஜூலை 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, ஜூலை 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும்.
4: 2500 மேல் கொள்ளுபடி செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
5: 416-900-4599. Subhra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908. 8 5 6 5 6 4 1 6 9 0 8 5 6 5 6.
6: கோடைக்காலம் வந்தாலே இது
7: ஸ்காமரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4080 416-446-4080.
8: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ்
9: 92.7.

0: FM 102 தசமுகளின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் FM-ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். நேரம் 8:02. ஸ்டார் நைட்டினுடைய இரண்டாவது மனத்தியாளத்துக்கு வந்திருக்கின்றோம். டொரண்டோ பெரும்பாகத்தில் வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ், 29 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளினுடைய இரவு பொழுது 18 டிகிரி செல்சியஸாக காணப்படும். நாளைய நாளை பொறுத்தவரை அதிகூடிய வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தளவு வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸாகவும் காணப்படும். சூரிய வெளிச்சத்துடன் மகிழ்கூட்டம் நிறைந்த ஒரு பொழுதாக நாளைய நாள் காணப்படுகின்றது. திங்கட்கிழமை 31 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலை, குறைந்தளவு வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸாக காணப்படும். நாளைய நாள் ஜூலை மாதம் 12ஆம் தேதி டொரண்டோ பெரும்பாகத்தில் லீட்டர் ஒன்றுக்கான எரிபொருளின் விலையில் மாற்றங்கள் காணப்படுகின்றன. 2 சதங்களால் விலை குறைவடையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
1: அதுடன் நீங்கள் உலகில் எங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சிகளை eastfm.ca ஊடாக கேட்டு மகிழ முடியும். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழ், யூடியூபில் eastfm 102.7. eastfm அலுவலக தொடர்புகளுக்கு 416-824-1212 அல்லது eastfm102.7@gmail.com. இரண்டாவது மனத்தியாளம் என்று சொல்கிற போது இப்போ ஒரு ஸ்டாரை அழைத்து வருவது வழக்கம் இல்லையா கோகுலன்? ஆனால் இன்று
0: அந்த ஸ்டாருக்கு பதிலாக நாங்களும் பாடல்களோடு இணைந்திருக்க போகின்றோம். தொடர்ந்து நீங்களும் 9 மணி வரை கனேடிய மற்றும் இண்டிபெண்டன்ட் கலைஞர்களுடைய பாடல்களோடு இணைந்திருக்க முடியும்.
1: இந்த மனத்தியாளத்தை அலங்கரிக்க வரும் முதலாவது பாடல் அந்தோணி திரைப்படத்திலிருந்து வருகின்றது.